0: 8:04 மிஸ் எஃப்எம் வானிலையில் நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவது மனுத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca நிகழ்ச்சிகளை கேட்கலாம். உங்கள் மொபைலிலும் கூட ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை டவுன்லோட் செய்வதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்க முடியும்.
1: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஊடாக நீங்கள் நிகழ்ச்சிகளை, நாங்கள் வெளியிடுகின்ற காணொலிகளை பார்த்துக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் எனும் பக்கத்துக்கு செல்லலாம். அதே வழி எங்களை தொடர்பு கொள்வதற்கு 4168241212 என்ற தொலைபேசி இலக்கம் மூலியமாக அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். அதே வழியில் எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ESFM102.7@gmail.com.
0: வெளியே காலநிலை 23 டிகிரி செல்சியஸ், சூழ்நிலை 22 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நள்ளிரவு முதல் டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை 8% உயர்வடைகிறது.
1: அந்த வகையில் நாங்களும் இந்த பொழுதில் அள்ளித்தந்த வானம் போர்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். நேர்களுக்கு நாங்களும் ஒரு கேள்வி கேட்போம். அதுவும் வந்து ஒரு நாடு அல்லது ஒரு சிட்டியை மையப்படுத்தி தான் அந்த கேள்வி இருக்கும். அந்த நாட்டிலோ சிட்டிலேயோ வந்து மிகவும் பிரபலியமான ஒரு உற்பத்தியாக இருக்கலாம், அந்த நாட்டினுடைய வளமாக இருக்கலாம், அப்படி ஏதாவது ஒன்றை மையமாக வச்சு தான் அந்த கேள்வி அமையும். அதை நாங்கள் கேட்டுட்டு அந்த வளத்துக்கு பேர் போன ஒரு ஊர் இது அல்லது ஒரு நாடு இதுன்னு கேட்போம். இல்லாட்டி வந்து நாங்கள் அந்த நாட்டை சொல்லி இந்த நாட்டில் வந்து மிகவும் அதாவது பிரபலியமான உற்பத்தி எது அப்படின்ற ஒரு கேள்வியை கூட நாங்கள் கேட்கலாம். இதுக்கான பதிலை வந்து நேர்கள் இணைந்து கூட எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் ஆப்ஷன்ஸ் தருவோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, ஆப்ஷன்ஸ் தரமாட்டோம். ஆமாம், நாங்கள் ஆப்ஷன்ஸ் தர போகிறதுல நீங்கள் தான் ரீசர்ச் பண்ணிட்டு பதிலோடு இணைந்து கொள்ள போகிறீர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4165444040. இன்றைக்கு என்ன கேள்வி கேட்க போகிறோம் பாஜினி?
0: இன்றைக்கு வந்து இந்த ஃபேஷன் ஃபேஷன் என்றெல்லாம் சொல்லுவார்களே, எனவே உலகில் ஃபேஷன் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? உலகின் ஃபேஷன் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? எந்த நகரத்தில் வந்து இந்த ஃபேஷனுக்கு வந்து பொதுவாக அதிக புகழ்பெற்ற ஃபேஷன் ஹவுஸ்களாக இருக்கலாம், ஃபேஷன் சம்பந்தப்பட்ட வாரங்கள் என்று சொல்லி அதை மையமாக வைத்திருக்கும் அந்த நகரம் எது என்று சொல்லி தான் கேட்டிருக்கின்றோம்.
1: ஆமாம், இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் இணைந்து கொண்டு நீங்களும் பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 4164440040.
0: மீண்டும் அந்த கேள்வியை பார்க்கலாம். உலகின் ஃபேஷன் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?

0: நேரம் 8:11 மல்லித்தந்தவானம் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் நாங்கள் கேட்டிருந்த கேள்வி, உலகின் ஃபேஷன் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. நேர்கள் இணைந்து கொள்ள அழைக்கலாம். 416-544-4040
1: இணைந்திருக்கும் நேர்களிடம் கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் என்று சொல்லி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: குமாரன். எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம் குமார். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: சரி குமார், சொல்லுங்க என்ன பதில். தேவகுமார் சொல்லுங்க என்ன பதில்.
3: அமரா பார்த்தால் பிரான்ஸ் தான் கூடுதலான அந்த ஃபேஷன் ஷோ அல்லது இதெல்லாம் கூடுதலாக நடக்கிறது பிரான்ஸில் தான். அடுத்தது மிலான், லண்டன் அப்படிக்கா இருக்கலாம்.
1: எனவே உங்களோட பதில் பிரான்ஸ் சொல்றீங்களா? நீங்களும் அழைக்கலாம். 416-544-4040 எனவே இணைந்திருக்கும் அடுத்த நிமிடமும் கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
4: ஜோனி.
1: ஜோனி எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். சரி, நீங்கள் என்ன பதிலோடு இணைந்திருக்கின்றீர்கள்?
1: அழைக்கப்படும் நகரம் எது என்று சொல்லிதான் கேட்டிருக்கின்றோம். எனவே நகரம் என்னன்னு நீங்க சொல்லலாம். நாடு தாண்டி நகரத்தை பற்றிதான் நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த ஃபேஷன் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது என்பதுதான் இன்றைய கல்வியாக இருக்கிறது.
0: நீங்களும் அழைக்கலாம். 416-544-4040 நேரம் 8:14.

0: நேரம் 8:18 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். அள்ளி தந்த வானம் போட் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரையும் இணைந்து கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம். அறிவிப்பாளர் இருவருக்கும் நலமா இருக்கலாம் தியாகராஜன்.
2: நல்ல சுகமா இருக்கும் தியாகராஜன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றி
2: நன்றி.
0: இந்த படத்தில் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டிருந்து கொள்ளலாம்.
3: மோகேஷ் ரீஃபினான்ஸ் விளக்கினீங்கன்னா மோகேஷ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை வைத்துக் கொண்டு வித்தின் காஃப் நபர் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில என்னென்ன வட்டி வீதத்தில் எவ்வளவு மூக்கச்சி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. நேரடியாக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல் உங்களுடைய ஒரு பிசினஸ் கம்பெனி நீங்கள் ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. இது பற்றிய இந்த விவரங்களை நீங்கள் நேரடியாக அளிக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களும் இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். இதேபோலே குறிப்பாக நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் கார்டு லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏறிய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செலுத்தி கொண்டிருந்தால் இந்த கடன்களை எல்லாம் ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மூக்கச்சாக கொண்டு வந்து இதனை பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோசியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு மிக குறைந்த வட்டி வீதத்தில் அதனை பெற்றும் உங்களுக்கு மிக வசதியாக ஒன் பேமெண்டாக நீங்கள் கடனை எல்லா கடனையும் ஒன்றாக ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைத்து இது பற்றிய முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நேரடியாக அழைக்கலாம். 416-821-4512 நீங்கள் அழைக்க முடியும். அதுபோல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகள் கூட மேற்கொண்டு இருக்கின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். ஃபர்ஸ்ட் மோக்கேஜை நீங்கள் பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோம் இக்விட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்ட கூடிய ஒரு வசதியை உங்களுக்கு மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகை. நேரடியாக அலையுங்கள். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். இதேபோல செகண்ட் மோக்கச்சினை நீங்கள் ஒரு சிறந்த வட்டி வீதத்தை பெற்றுத் தருகின்ற அதிலும் குறிப்பாக உங்களுக்கு லெண்டர் ஃபீ, அப்ரசல், கிரெடிட் செக் இல்லாமல் கூட 24 மணி நேரத்திற்கான அப்ரூவலையும் பெற்று 72 மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபண்டை பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். அதுபோலே குறிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கான மோக்கச்சி நீங்கள் பிரதான வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை வீலண்டர் சூடாகவும் பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் சக்தி வகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய மோக்கை சம்பந்தமாக, ரீஃபைனை சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது நீங்கள் இலவச ஆலோசனை பெற்றுக்கொள்ளா 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அழைக்கலாம் மோகேஷ் 24 சக்தி வகை. 416-821-4512

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் ஜூன் 3 தேதி மாலை 4 முதல் இரவு 9 வரையும் ஜூன் 4 தேதி காலை 6:30 முதல் நண்பகல் 1 வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலசாபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம், 3011 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ, 416-754-7338, 416-754-7338.
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: உங்கள் சகல விதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10 மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: 8:29 எஸ்.எஃப்.எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அள்ளித்தந்த வானம் போட்டி நிகழ்ச்சியின் பதில் சொல்லும் நேரமும் வந்தாச்சு.
1: ஆமாம், அந்த வகையில் இன்றைய நாள் நாங்கள் கேட்ட கேள்வியை வந்து மீளவும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். உலகின் ஃபேஷன் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது என்பதுதான் இன்றைய நாள் நாங்கள் கேட்டிருந்த கேள்வியாக இருந்தது.
0: நேர்களும் இணைந்து பதில் சொல்லியிருந்தவர்கள் அநேகமாக சரியான பதில் தான் சொல்லியிருந்தாங்க. பாரிஸ் தான் உலகின் ஃபேஷன் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக ஏன் அது அழைக்கப்படுதுண்டா, இது வந்து புகழ்பெற்ற ஃபேஷன் ஹவுஸ்கள் மற்றும் உலக புகழ்பெற்ற ஃபேஷன் வாரங்களின் மையமாக இருக்கிறது பாரிஸ். எனவே ஃபேஷன் தலைநகரங்களில் முதலிடத்தை பாரிஸ் பிடித்திருக்கின்றது.
1: ஆமாம், அதே வழியில் ஃபேஷன் துறையில் வந்து லண்டன் மற்றும் டோக்கியோ ஆகிய நகரங்களும் வந்து உலகின் முக்கிய ஃபேஷன் மையங்களாக கருதப்பட்டாலும் கூட முதலிடத்தில் இருப்பது பாரிஸ் தான். அதனால் பாரிஸ் என்பதுதான் சரியான பதிலாக இருக்கிறது. இன்றைய நாள் அள்ளித்தந்த வானம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
2: Your favorite music on your favorite station 102.7 is East FM. East FM Tamil Seidigal.

0: கனடாவின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் திட்டங்கள் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் மார்க் கானி தெரிவித்துள்ளார். பிரதான உட்கட்டமைப்புகளின் கட்டுமானங்களையும் அமெரிக்கா தவிர்ந்த நாடுகளுக்கான வர்த்தக விரிவாக்கங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார மந்தநிலைக்கான வரைவிலக்கணத்துக்குள் பொருந்தும் வகையில் கனடாவின் சில பொருளாதார நிலைமைகள் உள்ள சூழலில் பிரதமர் இந்நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார்.
1: தமிழ்நாடு பாஜகவின் முக்கியஸ்தரும் முன்னாள் மாநில பாஜக தலைவருமான அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகியுள்ளதாக வெளியான செய்திகள் கவனம் பெற்றுள்ளன. பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபினை சந்தித்த அண்ணாமலை உட்கட்சி விவகாரங்களையும் தாம் ஒதுக்கப்படுவதையும் குறிப்பிட்டு பதவி விலகல் கடிதத்தை கையளித்துள்ளார். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அண்ணாமலை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் புதுடெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளார்.
0: இலங்கையின் எதிர்க்கட்சிகள் எதிர்பார்ப்பதைப் போல அரசாங்கத்தின் உறுதித்தன்மை குலைவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜயதீச தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையப் போவதாக ஒவ்வொரு மாதமும் எதிர்க்கட்சிகள் அச்சுறுத்திக் கொண்டே உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளின் அரசியலை பற்றி அரசுக்கு கவலை இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7.

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage, எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கி ஊடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ, 416-649-6388.
6: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
7: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994. கைரளி taste.com.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் மட்டுமணி 45 நிமிடம். இஸ்டம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஜ் ரீஃபினான்ஸ் விளக்கினீங்கனாலதான் மோகேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்படி 100,000 வரை நீங்க பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 நீங்க அழைக்கலாம். குறிப்பாக நீங்க செகண்ட் மோகேஜினே ஒரு சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகிறார். இதில் லெண்டர் ஃபீ அப்ரூசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. குறிப்பாக நீங்க ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் கார்டு லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன் இருக்கலாம் அதி உயர் வட்டிகளை நீங்கள் செலுத்திக் கொண்டிருந்த செலுத்தி கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகேஜாக பிரதான வங்கியிலான டிடி ஸ்கோஷியா பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோகேஜினை பெற்றுத் தருகின்றார். இதில் உங்களுக்கு மிக வசதியாக 1 பேமெண்டாக அனைத்து கடன்களையும் செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் பெற்றுத் தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. 416-821-4512 நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக மோகேஜ் 24 சக்தி பகி 416-821-4512.

0: 8:52 SFM வானொலியில் நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் வந்திருக்கிறோம். இரண்டு விஷயங்களை பார்த்திடலாம்.
1: ஆமாம், அந்த வகையில் காலநிலை என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை வந்து முதல்ல பார்த்துருவோம். நள்ளிரவில் 14 டிகிரி செல்சியஸாக காலநிலை இருக்க போகின்றது. நாளைய நாள் அதிகூடி வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸாக இருக்க போகிறது. சூரிய ஒளி நிறைந்த நாளாக காணப்படும். நாளைக்கும் வந்து பிரகாசமாக சூரியன் வந்து எங்களுக்கு காட்சி தரப்போறார். அதே மாதிரி தொடர்ச்சியாக நாளைய நாள் இரவும் வந்து 24 டிகிரி செல்சியஸாக காலநிலை இருக்க போகின்றது.
0: வாகன எரிபொருளின் விலையில் மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவு முதல் 8% உயர்வடைய போகிறது டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில்.
1: அந்த வகையில் இன்றைய நாள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அதே வேளையில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் இதே மாதிரி ஒரு இனிமையான பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
0: நிபாஜினி சண்முகவேல்
1: மற்றும் சஹானா லிங்கநாதன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் நேர்களே.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம்
2: எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் .சி.
0: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோலைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074, 416-704-8074.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
7: ஸ்காம்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் 6 சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

Your radio, your music. FM 102.7 East FM.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அடியானிதானடி என் போதை தேனே முத்தம் கொஞ்சே.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: Dream Door Inc. Xiaomi.

0: உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் செவன் நோட்ஸ் இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
3: 416-457-0651. Some conditions may apply.
4: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின் 437-860-7002.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 7548881.
7: Easy tune பண்ணுங்க. East FM 102.7.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
0: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா. நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514. 416-455-3514.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam. 416-298-2777. MortgageSolutions.ca.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748. 6473025748. Camsonics.com.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idale. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ் பிரெஞ்ச் மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 647-534-4509 மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் Focus Educational Services.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
7: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
7: 416-461-6401.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
9: Easy tune பண்ணுங்க. East FM 102.7.
10: East FM 102.

0: ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ் 416-292-2455.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 416-817-5060, 416-817-5060. You are in good hands with Allstate.
5: It is the same English. East FM 102.7.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பிச்சை.

0: பாட்டு நாலு விஷயம்
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும் பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை.
4: தங்க நகை அடகு சேவை மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 Cash Point.
6: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

0: இசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனாலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா May 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, June 5 வெள்ளி மாலை சப்பரம், June 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், June 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து June 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, June 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165365
2: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீனப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989 4163322989. Some conditions may apply.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிரல் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA Square Mall, யூனிட் 105, 416-834-2266.
5: உதயன் சர்வதேச விருது விழா. வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 தேதி மாலை 6 மணி முதல் இலக்கம் 430 நெகட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்கட்டன் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 4167521524 அல்லது 6478548384.
0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் ஜூன் 3 தேதி மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும், ஜூன் 4 தேதி காலை 6:30 மணி

0: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
0: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
0: 2225 மார்க்கம் ரோட், Suite
2: 07647478 01446. செய்யலாம்.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏர்ட்ட அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
0: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள். ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
7: Your favorite music on your favorite station, 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே.
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். 5000 டாலர்களுக்கு மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன்
6: கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர், குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். பிரைடல் டவுன் டென்டல் டாக்டர் ஜெயபாலன், 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 சில்வர் ஸ்டார் பிளவர், யூனிட் 217 மிட்லண்ட் அண்ட் மெக்னிக் Maxim Building in the Rona Plaza, Scarborough. Alayungal 416-492-3775. 416-492-3775.
7: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாஹா டொரண்டோ
8: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
7: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
8: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ.
7: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ.
8: அழகு அழகு.
9: 6477873784. கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908-5656.
10: Your favorite music on your favorite station, 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

ஒலிபரப்பில் உங்களுடன் நடா ராஜ்குமார். எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லும் நேரம், பூக்களும் பறவைகளும் கொண்டாடும் நேரம். இன்னொரு பாட்டு கேட்கலாமா?

எம்மை தாங்கும் இந்த பூமி வாழ்க, மனை வாழ்க, மொழி வாழ்க, நீங்கள் வாழ, நான் வாழ என்று வாழ்த்துக்கள் நிறையட்டும். எல்லோரும் வாழ்ந்தால்தான் இந்த உலகம் அன்பும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.

உற்சாகமான பாடல்கள், உற்சாகமான சிந்தனை, உண்மையான உழைப்பு, எல்லோரையும் நேசிக்கிற அன்பு, இந்த உலகத்தில் எல்லோரையும்

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

இஸ்டிஃபம் 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இஷ்டம் 102 தசமிழ் காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2026 ஆண்டு புதன்கிழமை புத்தபுதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: நடக்கும். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:07.
1: பாட்டுக்கரு பண்பலை
0: ஈஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 18 செல்சியஸாக இருக்கிறது, 18 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 26 செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் வெப்பநிலையை பொறுத்தவரையில் இதேபோன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். கூடுதலாக 27 செல்சியஸாக இருக்கப்போகிறது நாளைய தினமும் வெப்பநிலை. அதிகளவு சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையிலும் 27 செல்சியஸோடு இருக்கப்போகிறது. ஆனால் ஓரளவிற்கு முயல் கூட்டத்தை காணக்கூடியதாக இருக்கும். மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை மழைக்கான நாளாக இருக்கும். 24 செல்சியஸோடு இருக்கப்போகிறது. 2 முதல் 4 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 24 செல்சியஸாகவும் திங்கள் 23 செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை 22 செல்சியஸ் புதன்கிழமை 24 செல்சியஸ் கொண்டதாக வெப்பநிலை இருக்கும். வியாழன் 26 செல்சியஸாக இருக்கப்போகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

மணி 13 நிமிடம். கனேடிய செய்திகள். கனேடிய பொருளாதாரத்தில் உள்ள பலவீனங்களை பிரதமர் மாக்கானி ஏற்றுக்கொண்டுள்ளார். பொருளாதார மந்தநிலை என்ற வார்த்தையை பயன்படுத்தாதவர் மத்திய அரசாங்கத்தின் பொருளாதார திட்டங்களை ஆதரித்து கருத்து வெளியிட்டுள்ளார். கனடா தொழில்நுட்ப பொருளாதார மந்த நிலைக்குள் நுழைந்த பின்னர் முதல் தடவையாக மாக்கானி இந்த விடயம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார். தமது அரசாங்கம் வலுவான மீள்திறன் மிக்க மேலும் சுதந்திரமான ஒரு கனேடிய பொருளாதாரத்திற்கான அடித்தளங்களை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கனேடிய பொருளாதாரம் மந்த நிலைக்குள் சரிந்துள்ளது என கனேடிய புள்ளி விவர திணைக்கிடம் கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தது. இதேவேளை கனடாவின் பொருளாதார நிலை குறித்து அவசர விவாதம் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பியர் பொலிவியர் முன்வைத்த கோரிக்கையினை திங்கட்கிழமை சபாநாயகர் நிராகரித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க கோரி கனடா அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் கடிதம் அனுப்பியுள்ளது. 3 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டும் என பரிந்துரைத்துள்ள கனடா அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவிற்கு கடிதங்களை அனுப்பியுள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லிப்லாங் இந்த கடிதத்தை அனுப்பினார். கனடாவின் குஸ்மா என அறியப்படும் கனடா அமெரிக்கா மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தம் கட்டாய மறு ஆய்வின் ஒரு பகுதியாக இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் நன்மையானது என அந்த கடிதத்தில் டொமினிக் லிப்லாங் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியை சந்திப்பதற்காக டொமினிக் லிப்லாங் செவ்வாய்க்கிழமை வாஷிங்டன் பயணமானார். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அதிகாரப்பூர்வ குஸ்மா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இதுவரை ஆரம்பிக்கப்படாத நிலையில் அமெரிக்காவும் மெக்சிகோவும் தமது பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் மெக்சிகோ கனடாவை விட முன்னணியில் இருப்பதன் முக்கியத்துவத்தை கனேடிய பிரதமர் மாக்கானே குறைத்து மதிப்பிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கனடா ஒருபோதும் அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாறாது என ஆன்டாரியோ மாகாண முதல்வர் மீண்டும் தெரிவித்துள்ளார். கனடாவின் இறையாண்மை மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடுத்துள்ள சமீபத்திய தாக்குதல்களை மீண்டும் எதிர்த்துள்ள ஆன்டாரியோ மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட் அது தொடர்பில் பதிலளித்தார். இதனை நாங்கள் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள டாக்ஃபோர்ட் கனடா ஒருபோதும் அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாறாது என தெரிவித்தார். கனடா விற்பனைக்கு அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடா பொருளாதார மந்தநிலைக்குள் வீழ்வது குறித்து திங்கட்கிழமை வெளியான புளூம்பர்க் செய்தி கட்டுரைக்கு டொனால்டு டிரம்ப் ஆற்றியுள்ள எதிர்வினைக்கு பதிலளிக்கும் வகையில் டாக்ஃபோர்ட் இந்த கருத்தை தெரிவித்தார். 51வது மாநிலம் என்பது டொனால்டு டிரம்ப் சமூக ஊடகத்தில் எழுதிய பதிவை கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் பீட் ஹாக்சன் மீள பதிவு செய்தார். கனேடிய பொருளாதார மந்தநிலைக்குள் சரிந்துள்ளது என கனேடிய புள்ளி விவர திணைக்கிடம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதியின் 51வது மாநிலம் குறித்த சொல்லாடல் டிசம்பர் 2024 தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இது ஒரு நகைச்சுவையாக கருதப்பட்டாலும் பின்பு தொடரும் வர்த்தக போரின் மத்தியில் இது ஒரு உண்மையான அச்சுறுத்தலாக கருதப்பட்டு வருகிறது. ஆன்டாரியோ மாகாண சபை அமர்வுகள் நீண்டகால கோடை விடுமுறையை ஆரம்பித்துள்ளன. முதல்வர் டாக்ஃபோர்ட் சட்டமன்றத்தை முன்கூட்டியே மூடி அதன் கோடைக்கால விடுமுறையை நீடிக்க தீர்மானித்தார். டாக்ஃபோர்ட் அரசாங்கம் 102 நாள் கோடைக்கால விடுமுறையை செவ்வாய்க்கிழமை அறிவித்தது. குறுகியகால அமர்வை தொடர்ந்து சட்டமன்றம் 21 வார கால இடைவெளிக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றம் 102 நாட்கள் கோடைக்கால விடுமுறையை செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கும் எனவும் அக்டோபர் 27ஆம் தேதி வரை மீண்டும் சபை அமர்வுகள் இடம்பெறாது எனவும் டாக்ஃபோர்ட் தெரிவித்தார். இதன் மூலம் நகரசபை தேர்தலின் பின்னர் சபை அமர்வுகள் மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 14 வார கால குளிர்கால விடுமுறைக்கு பின்னர் சட்டமன்றம் 30 நாட்கள் கூடியதைத் தொடர்ந்து இந்த நீடிக்கப்பட்ட கோடைக்கால விடுமுறை அறிவிக்கப்பட்டது. சபை அமர்வுகள் கோடை விடுமுறைக்கு பின்னர் செப்டம்பர் மாத நடுப்பகுதியில் மீண்டும் ஆரம்பமாகும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் நகரசபை தேர்தல்களில் மாகாணம் தலையிட விரும்பவில்லை என்பதால் தேர்தலுக்கு மறுநாள் சபை அமர்வுகள் மீண்டும் ஆரம்பிக்கும் என அரசாங்கத்தின் அவைத்தலைவர் ஸ்டீவ் கிளார்க் விளக்கமளித்தார். இந்த முடிவினை பிரதான எதிர்கட்சியான என்டிபி கடுமையாக விமர்சித்துள்ளது. டாக்ஃபோர்ட் அரசாங்கத்தின் கீழ் சட்டமன்றத்தின் சட்டமூலங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் விவாதிப்பதற்கும் நிறைவேற்றுவதற்கும் தலைவர்கள் செலவிடும் நேரம் குறைவடைந்து வருவதாக எதிர்கட்சித் தலைவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். டாக்ஃபோர்ட் அரசாங்கம் பொறுப்பு கூறலில் இருந்து தப்பிக்க இது ஒரு வழி என அவர்கள் நம்பிக்கை வெளியிடுகின்றனர். சட்டமன்றம் நீண்டகாலம் முடங்கி கிடப்பது தவறான செய்தியினை வெளிப்படுத்தும் என என்டிபியின் தலைவர் மேரிட் ஸ்டாலஸ் தெரிவித்தார். இது தவறு என தெரிவித்துள்ள லிபரல் கட்சியின் இடைக்கால தலைவர் ஜோன் ஃப்ரேசர் அரசாங்கம் இதை செய்வதை ஒரு பழக்கமாக கொண்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். சட்டமன்ற அமர்வுகளை நடத்துவது நகராட்சி தேர்தல்களில் எந்த வகையிலும் தலையிடாது என பசுமை கட்சியின் தலைவர் மைக் ஸ்ரீழ தெரிவித்துள்ளார். டாக்ஃபோர்ட் அரசாங்கம் நகராட்சி விடயங்களில் எப்போதும் தலையிட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். டொரண்டோ நகர முதல்வரினால் இந்து மதகுருவான சிவஸ்ரீ விஸ்வநாத ரங்கநாத சர்மா கௌரவிக்கப்பட்டுள்ளார்.
திங்கள் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வு ஒன்றில் நகர முதல்வர் ஒலிவியா சோவ் சிவஸ்ரீ விஸ்வநாத ரங்கநாத சர்மாவை கௌரவித்தார். பிரைட் மாத ஆரம்பத்தை குறிக்கும் வகையில் சுண்டூர் நகரசபையில் சிறப்பு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன்போது அவர் கௌரவிக்கப்பட்டார். ஒருணச் சேர்க்கையாளர்களின் திருமணத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய மத தலைவர்களை ஒலிவியா சோவ் கௌரவித்துள்ளார். கௌரவம் பெற்ற மத தலைவர்களில் கடந்த 26 ஆண்டுகளாக கனடாவில் வாழ்ந்தவரும் இந்து மதகுருவான சிவஸ்ரீ விஸ்வநாத ரங்கநாத சர்மா ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கலாச்சார சமூக பின்னணிகளை கொண்டவர்களோடு பணியாற்றி வருவதோடு ஓரின சேர்க்கையாளர்களின் திருமணங்கள் உட்பட பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளையும் முன்னின்று நடத்தி வருகின்றவர் என நகர முதல்வர் அலுவலகம் அவரை அங்கீகரித்துள்ளது. சோண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருட்களின் விலை மீண்டும் அதிகரிக்கின்றது. சோண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை லிட்டர் ஒன்று 8% விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மைய நாட்களாக நிலவிய ஒரு சிறிய தற்காலிக நிவாரணத்தை அடுத்து இந்த விலை அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. சொண்டோ பெரும்பாகத்தில் மே மாதத்தில் அதிகளவான வீடுகள் விற்பனையாக இருப்பதாக சொண்டோ வீடு விற்பனை கழகம் அறிவித்துள்ளது. 6583 வீடுகள் கடந்த மாதம் விற்பனையாக இருப்பதாகவும் இது கடந்த 2025 மே மாதத்தோடு ஒப்பிடுகையில் 6.3% அதிகரிப்பு எனவும் ஏப்ரல் மாதத்தோடு ஒப்பிடுகையில் 10% அதிகரிப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகளின் சராசரி விற்பனை பெறுமதி $1,69,700 பதிவாக இருக்கிறது. இது வருடாந்தம் 6.7% வீழ்ச்சியினை பதிவு செய்திருக்கிறது. வீட்டுக் கொள்வனவாளர்கள் தமக்கான வீடுகளை பெற்றுக் கொள்வதற்கு அதிக சந்தர்ப்பங்களும் அதிகளவு பேரம் பேசும் ஆற்றலை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சந்தைக்கு வரும் வீடுகளின் எண்ணிக்கை 17,698 காணப்படுகிறது. கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகையில் 18.9% வீழ்ச்சியினையும் இது பதிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை விற்பனைக்கு காத்திருக்கும் வீடுகளின் எண்ணிக்கையிலும் 13.3% வீழ்ச்சி நிலை உணரப்பட்டிருக்கிறது. தற்போது 26,927 வீடுகள் சோண்டோ பெரும்பாகத்தில் விற்பனைக்கு காத்திருப்பதாக வீடு விற்பனைக் கழகம் அறிவித்துள்ளது. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். ஈஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:20.

0: எஃப்எம் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: RKS சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலூன் தனது 6வது கிளையை ஸ்கார்பரோவிலே June 1st மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர் ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், Unit 5, சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் முன்பாக. ஸ்கார்பரோ 6475395601, 6475395601.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS கார்கோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS கார்கோ.
9: பாட்டுக்கு ஒரு பண்பலை, ஈஸ்ட் FM 102.7.

7:31. இலங்கை செய்திகள். செம்மணி சித்துப்பாத்தி மருந்து புதைகுழியின் அகழ்வுப் பணிகள் 14வது நாளாக இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டன. இதுவரையில் 270 மருந்து எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகளில் 266 எண்பு எச்சங்கள் துப்பரவு செய்யப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதோடு அவை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டவற்றுள் 257 மற்றும் 258 எண்களாக அடையாளப்படுத்தப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகள் சிறுவர்களுடையவை என இனம் காணப்பட்டுள்ளன. ருகுணு பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியோடு அகழ்வுப் பணிகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதோடு கழுத்தில் கட்டப்படும் தாயத்து போன்ற தகடு ஒன்றும் சான்று பொருளாக மீட்கப்பட்டது. இந்த அகழ்வுப் பணிகளின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் மற்றும் குற்றப்புலனாய்வு துணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்களும் கலந்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்துஞாறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் ராணுவ அதிகாரிகள் இருவருக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய 695 மில்லியன் அமெரிக்க டாலர் கூட்டுத்தவணை நிதி திரைசேரியில் வைப்பிடப்பட்டுள்ளது. பிரதி நிதியமைச்சர் அனில் சாந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். கடந்த வாரம் சர்வதேச நாணய நிதியம் இலங்கை தொடர்பான தனது மதிப்பாய்வை நிறைவு செய்ததோடு இந்த தவணை பணத்தை வழங்குவதற்கான ஒப்புதலை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதிகாரப்பூர்வ கடமைகளின் போது வழங்கப்பட்ட நீதித்துறை முடிவுகள் தொடர்பில் பதவியில் இருக்கும் மேல்நீதிமன்ற நீதிபதி ஒருவரை அழைத்து விசாரிப்பதை தடுக்குமாறு கோரி 3 மூத்த சட்ட வல்லுநர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பேராணை மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். இத்தகைய நடவடிக்கை நீதித்துறை சுதந்திரத்திற்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என அவர்கள் சுட்டிக்காட்டினர். ஜனாதிபதி சட்டத்தரணி உதித்த எகலகேவா, ஜனாதிபதி சட்டத்தரணி ஃப்ரௌமன் ஹாசி மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணியான சுகத் கல்தூர் ஆகியோரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவில் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க, சட்டமாதிபர் மற்றும் அவிசவழி மேல்நீதிமன்ற நீதிபதி சஹான் மாபா பண்டார் ஆகியோர் எதிர் மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்டனர். இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் ரஹந்தபே சூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த கே பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் ஒரு முக்கிய இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது. நீதிபதியை நேரில் முன்னிலையாகுமாறு கூறும் அழைப்பாணியுடன் தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டது. இந்த மனு மீதான இறுதி தீர்மானம் எட்டப்படும் வரை நீதிபதியை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கட்டாயப்படுத்துவதற்கு எந்தவித மேல் நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இது தொடர்பில் June 12 விளக்கம் அளிக்குமாறு எதிர் மனுதாரர்களுக்கு நீதிமன்றம் அறிவித்தலையும் அனுப்பியது. மனுவில் குறிப்பிட்டுள்ளபடி கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நிலுவையிலுள்ள வழக்கொன்றில் நிமித்தம் அவிசாவழி மேல்நீதிமன்ற நீதிபதி மாபா பண்டாராவிற்கு அழைப்பு அணி அனுப்பப்பட்டது. அவர் நுகைகுட மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய காலத்தில் பிறப்பித்த நீதித்துறை உத்தரவுகள் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்புவதே அந்த அழைப்பாணியின் நோக்கம் என நம்புவதற்கு தகுந்த காரணங்கள் இருப்பதாக மனுதாரர்கள் குறிப்பிடுகின்றனர். 2025 பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட்ட அசல் குற்றப்பத்திரிகையின் சாட்சிகளின் பட்டியலில் நீதிபதி மாபா பண்டாராவின் பெயர் சேர்க்கப்படவில்லை. 2026 மார்ச்சில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் சாட்சியங்கள் பட்டியலில் அவர் நுகைகுட மாவட்ட நீதிபதி என குறிப்பிடப்பட்டு பெயரிடப்பட்டார். நீதித்துறை அதிகாரிகள் தமது அதிகாரப்பூர்வ கடமைகளின் போது மேற்கொள்ளும் நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். இந்த நிலையில் நீதிபதிகள் தாம் விசாரித்த வழக்குகள் மற்றும் வழங்கிய தீர்ப்புகளின் பின்னணி அல்லது நீதித்துறை விவகாரம் குறித்து மற்றொரு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்த அனுமதிக்கப்பட்டால் அது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் செயலாகவே அமையும். அத்துடன் நீதி நிர்வாகத்தின் மீது பொதுமக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை குறைக்கும் எனவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிலக்கரி இறக்குமதி மற்றும் மின் உற்பத்தியில் இடம்பெற்றுள்ள ஊழல் முறைகேடுகள் மற்றும் முறையற்ற நிர்வாகம் எரிபொருள் விலை உயர்விற்கு நேரடி காரணம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். நுகைகுடையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி காரணமாக மின் உற்பத்திக்காக நாளொன்றுக்கும் மேலதிகமாக 7 லட்சம் முதல் 8 லட்சம் லிட்டர் எரிபொருளை பயன்படுத்த வேண்டிய நிலை அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் இந்த தவறுக்கான சுமையினை எரிபொருள் விலை உயர்வு மூலம் பொதுமக்கள் மீது அரசாங்கம் சுமத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். மாகாண சபைகளின் அதிகாரம் மற்றும் நிதி மேலாண்மை ஆகியவை ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட அரசியல் பிரதிநிதிகள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், அதற்கு பதிலாக தேர்தலை நடத்தி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளோடு அதிகாரங்களை வழங்குவது சிறந்தது எனவும் குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் ஊழல்களையும் நிர்வாக திறமின்மையினையும் எதிர்க்கட்சி தொடர்ந்தும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் எனவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:36.

0: திசையெல்லாம் கேட்கும் இசை எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
2: Ganga Textiles and Fashion Valangum, closing sale. Sarees for $400, shalwars $500, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, todikal, chains from $5. Innum, aangal pengal, siruvar sirumiyarukkana, eeralam aadi therivukal. Aabaranangal, parasu parutkal, poojai parutkal, anaitum, maaperum malivu vilayil. Ganga Textiles and Fashion Valangum, closing sale. 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch, 416-474-1016.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். ஸ்டெயின்லெஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
5: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
6: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Standard & Ritson, Oshawaville, Free Toppings Pizza. இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
7: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: நூற்றி 102.7 காசலைகளில் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:45.

0: அம்மாடியோ. தனனான தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
1: சபாஷ்
0: கவிதை.

அனைத்துலக செய்திகள். குவைத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தின் முதலாவது முனையம் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை அடுத்து அங்கிருந்த வானூர்தி போக்குவரத்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டு வானூர்திகள் அருகில் உள்ள வானூர்தி நிலையங்களுக்கு திசை திருப்பப்பட்டன. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பல சொத்துக்கள் சேதமடைந்திருப்பதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதலையடுத்து குவைத் சிவில் வானூர்தி போக்குவரத்து அதிகார சபை அவசர கால திட்டத்தை செயல்படுத்தியது. பயணிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் வானூர்தி நிலைய பணிகளை மீண்டும் வழமைக்கு கொண்டுவரவும் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஊடக பேச்சாளர் அப்துல்லா அல் ரஜ்கி தெரிவித்தார். தற்போது சேத விவரங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதோடு அதன் பின்னரே புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹோமூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு பதிலாக ஈரானுக்கு விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை தளர்த்துவதற்கு டிரம்ப் நிர்வாகம் எந்தவித உடன்பாட்டையும் எட்டவில்லை என அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ளார். ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதற்கான முதன்மை காரணியே அந்த நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தயாரிப்புமே ஆகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை கைவிட ஒப்புக்கொண்டால் மட்டுமே அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் தடைகளின் தளர்வுகள் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என அவர் கூறினார். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கமினிக்காக 3 நாட்கள் பொது இறுதிச் சடங்கு நடத்த ஈரான் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து தெஹ்ரான் துணை முதல்வர் முகமது அமீன் தகவல் வெளியிட்டார். இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தலைநகர் தெஹ்ரான், கொம் மற்றும் மஷாத் ஆகிய 3 முக்கிய நகரங்களில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளன. தலைநகர் தெஹ்ரானில் 24 மணி நேர சிறப்பு அஞ்சலி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு 2 கோடி மக்கள் வரை கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கான விரிவான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கெமினியின் இறுதி விருப்பப்படி அவருடைய உறவினர்கள் ஆலோசனையின்படி மஷாத் நகரில் உள்ள புகழ்பெற்ற இமாம் ரைசா புனித தலத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படவுள்ளது. ஈரானை 37 ஆண்டுகள் வழிநடத்திய 86 வயதான அயதுல்லா அலி கமினி கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி மத்திய தெஹ்ரானில் உள்ள அவருடைய இல்லத்தின் மீது அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட போர் சூழல் காரணமாக மார்ச் 4ஆம் தேதி நடைபெறவிருந்த இறுதிச் சடங்கு ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது போர் சூழல் தணிந்துள்ள நிலையில் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் ஜூன் மாத நடுப்பகுதியில் இஸ்லாமிய நாட்காட்டியின் முஹ்ரம் மாத ஆரம்பத்தில் நடத்தப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அனைத்துலகச் செய்திகள் கேட்டீர்கள். 7:52 நிமிடம் இஸ்டெஃப் மூடு இணைந்திருக்கிறீர்கள்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த மனத்தியாலத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு அழகான சிந்தனை. எண்ணம் போல் வாழ்க்கை என்பது நமது மனநிலையே எமது வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது என்பதை உணர்த்தும் ஒரு ஆழமான தத்துவம். நாம் சிந்திக்கும் விதம், நமது அணுகுமுறை மற்றும் இலக்குகள் ஆகியவை நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளையும் வெற்றியினையும் வடிவமைக்கின்றன. மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்வது வெறும் கற்பனையானது அல்ல. நீங்கள் விரும்பும் இலக்கை தெளிவாக வரையறுத்து அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று மனதார நம்பி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதே அதன் உண்மையான ரகசியம். இதனை அறிவியல் மற்றும் உளவியல் ரீதியாக நாம் அணுகலாம். இது எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி சரியான பாதையில் இலக்கை நோக்கி நாம் பயணிப்பதற்கு உதவுகிறது. இந்த மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நாம் அடைவதற்கு மூன்று அடிப்படைகள் பிரதானமானவை. ஒன்று, தெளிவான இலக்கு. நாம் எதை அடைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக நாம் எழுதி கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நாம் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை, அந்த பிலீஃப் மிக முக்கியம். குறிப்பாக அந்த இலக்கு ஏற்கனவே எங்களுக்கு கிடைத்து விட்டது போன்ற ஒரு நேர்மறை ஆற்றலையும் நம்பிக்கையையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை அடைந்து விட்டோம் என்று நாம் நம்புவது, அந்த பிலீஃப் மிக முக்கியம். அதேவேளை அந்த இலக்கை அடைவதற்கான எங்களுடைய தொடர் முயற்சிகள், ஆக்ஷன் என்பதும் இன்றியமையாததாக இருக்கிறது. எனவே நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு நாம் விரும்பிய இலக்குகளை அடைந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை நாம் வாழலாம். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கட்டும்.

எட்டு மணி எட்டு நிமிடம். இது ஈஸ்ட் எஃப்எம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 18 பாகை செல்சியஸாக இருக்கிறது, 18 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் வெப்பநிலையை பொறுத்தவரையில் இதேபோன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். கூடுதலாக 27 பாகை செல்சியஸாக இருக்கப் போகிறது நாளைய தினமும் வெப்பநிலை. அதிகளவு சூரியஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையிலும் 27 பாகை செல்சியஸோடு இருக்கப் போகிறது, ஆனால் ஓரளவிற்கு முயல் கூட்டத்தை காணக்கூடியதாக இருக்கும். மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை மழைக்கான நாளாக இருக்கும். 24 பாகை செல்சியஸோடு இருக்கப் போகிறது. 2 முதல் 4 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 24 பாகை செல்சியஸாகவும் திங்கள் 23 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை 22 பாகை செல்சியஸ், புதன்கிழமை 24 பாகை செல்சியஸ் கொண்டதாக வெப்பநிலை இருக்கும். வியாழன் 26 பாகை செல்சியஸாக இருக்கப் போகிறது. இதுதான் தொடர்ந்துவிடக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். கனேடிய பொருளாதாரத்தில் உள்ள பலவீனங்களை பிரதமர் மாக்கானி ஏற்றுக்கொண்டுள்ளார். பொருளாதார மந்தநிலை என்ற வார்த்தையை பயன்படுத்தாத அவர் மத்திய அரசாங்கத்தின் பொருளாதார திட்டங்களை ஆதரித்து கருத்து வெளியிட்டுள்ளார். கனடா தொழில்நுட்ப பொருளாதார மந்த நிலைக்குள் நுழைந்த பின்னர் முதல் தடவையாக மாக்கானி இந்த விடயம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார். தமது அரசாங்கம் வலுவான, மீள்திறன் மிக்க, மேலும் சுதந்திரமான ஒரு கனேடிய பொருளாதாரத்திற்கான அழித்தளங்களை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கனேடிய பொருளாதாரம் மந்த நிலைக்குள் சரிந்துள்ளது என கனேடிய புள்ளி விவர திணைக்கிடம் கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தது. இதேவேளை கனடாவின் பொருளாதார நிலை குறித்து அவசர விவாதம் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பியர் பொலிவியர் முன்வைத்த கோரிக்கையினை திங்கட்கிழமை சபாநாயகர் நிராகரித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அகழ்வுப் பணிகள் 14வது நாளாக இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டன. இதுவரையில் 270 மனித இன்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட இன்புக்கூட்டு தொகுதிகளில் 266 இன்பு எச்சங்கள் துப்புரவு செய்யப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதோடு அவை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டவற்றுள் 257 மற்றும் 258 எண்களாக அடையாளப்படுத்தப்பட்ட இன்புக்கூட்டு தொகுதிகள் சிறுவர்களுடையவை என இனம் காணப்பட்டுள்ளன. ருகுணு பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியோடு அகழ்வுப் பணிகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதோடு கழுத்தில் கட்டப்படும் தாயத்து போன்ற தகடு ஒன்றும் சான்று பொருளாக மீட்கப்பட்டது. இந்த அகழ்வுப் பணிகளின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் மற்றும் குற்றப்புலனாய்வு துணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்களும் கலந்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தின் முதலாவது முனையம் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை அடுத்து அங்கிருந்த வானூர்தி போக்குவரத்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டு வானூர்திகள் அருகிலுள்ள வானூர்தி நிலையங்களுக்கு திசை திருப்பப்பட்டன. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பல சொத்துக்கள் சேதமடைந்திருப்பதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதலையடுத்து குவைத் சிவில் வானூர்தி போக்குவரத்து அதிகார சபை அவசர கால திட்டத்தை செயல்படுத்தியது. பயணிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் வானூர்தி நிலைய பணிகளை மீண்டும் வழமைக்கு கொண்டுவரவும் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஊடக பேச்சாளர் அப்துல்லா அல் ரஜ்கி தெரிவித்தார். தற்போது சேத விவரங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதோடு அதன் பின்னரே புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எட்டு மணி 12

0: 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:17.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்டெஃப்எம் 102.7.
2: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. எதிர்வரும் July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ் 6478523141.
3: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 12 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
4: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514, 416-455-3514.
5: செய்யலாம்.
6: ரோஜ் ரிவர் சொக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெலோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜெக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
7: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779 780-4779.
8: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-4427.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: நேரம் 8:22. இது குட் மார்னிங் கனடா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஆளுமைகளின் அடையாளம் பகுதியின் ஊடாக இன்று நந்தினி சேவியர் அவர்களை நாங்கள் நினைவில் கொள்கின்றோம். 1949 மே 25 பிறந்தவர் நந்தினி சேவியர். கவிதை, சிறுகதை, நாவல், பத்தி, விமர்சன கட்டுரை ஆகிய துறைகளில் தமது ஆளுமையை செலுத்தியவர். யாழ்ப்பாணம் தென்மராட்சி மட்டுவிலை பிறப்பிடமாக கொண்டவர். திருகோணமலையில் வாழ்ந்தவர். பாடசாலை கல்வினை மட்டுவில் கல்வியல் சைவப்பிரகாச வித்தியாசாலை, மட்டுவில் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை, பின்பு சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி, வதிரி திரு இறுதிய கல்லூரி ஆகியவற்றில் கற்றார். யாழ் தொழில்நுட்ப கல்லூரியிலும் அவர் கல்வி பயின்றுள்ளார். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் வாலிபர் சங்கத்தோடு இணைந்து செயல்பட்டவர். இலக்கிய செயற்பாடுகளோடு சமூக செயல்பாடுகளிலும் முன்னின்று உழைத்தவர். சிறுகதை துறையில் நன்கு அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர் நந்தினி சேவியர். நந்தினி சேவியர் என்ற பெயரில் அதிகம் எழுதி வந்தார். இவருடைய பத்தி எழுத்துக்கள் மற்றும் கட்டுரைகள் தேவசாயகம், தாவீது கிறிஸ்து ஆகிய பெயர்களிலும் வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாவல்கள், குறுநாவல்கள், கட்டுரைகள், பத்தி எழுத்துக்கள் ஆகியவற்றையும் அவர் படைத்திருக்கிறார். அவை நூல் வடிவம் பெறவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. இவருடைய சிறுகதைகள் மட்டுமே 2 வெளியிடப்பட்டன. இவருடைய படைப்புகள் தாயகம், மல்லிகை, வாகை, அலை, புதுசு, இதயம், ஒளி, சிந்தாமணி, வீரகேசரி, தொழிலாளி, சுதந்திரன், ஈழமுரசு, ஈழநாடு ஆகிய பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் வெளிவந்திருக்கின்றன. இலங்கை வடமாகாண கல்வி அமைச்சு கலை இலக்கிய செயற்பாடுகளுக்கு இவர் செய்த பங்களிப்பு மிக முக்கியமானது என்று கருதுகிறது. மேகங்கள், கடற்கரையில் தென்னை மரங்கள் நிற்கின்றன ஆகிய நாவல்களையும், ஒரு வயது போன மனிதரின் வாரிசுகள் என்ற குறுநாவலையும் இவர் எழுதியிருக்கிறார். 2012 இருந்து தரம் 10 தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடநூலில் நந்தினி சேவியர் சிறுகதைகள் என்ற முருகையனின் கட்டுரை சேர்க்கப்பட்டுள்ளமை இவருடைய எழுத்துப்பணிக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய கௌரவம். தமிழ்நாட்டில் செப்டம்பர் 2000 காலச்சுவிடும் சரணிகரும் இணைந்து நடாத்திய தமிழினி 2000 மாநாட்டில் கலந்து கொண்டு 20 நூற்றாண்டு

ஈழத்தமிழ் மார்க்சிய இலக்கியம் என்ற கட்டுரையை சமர்ப்பித்து உரையாற்றினார். அயல் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சிறுகதை தொகுப்பு 1993 தேசிய கலை இலக்கிய பேரவை வெளியீடாக வெளியிடப்பட்டது. நெல்லிமரப் பள்ளிக்கூடம் சிறுகதை தொகுப்பு 2011 கொடகே வெளியீடாகவும், 2014 நந்தினி சேவியர் படைப்புகள் விடியல் பதிப்பகத்தினால் சென்னையிலும் வெளியிட்டு வைக்கப்பட்டன. காலத்தால் அழியாத படைப்புகளை தந்து நிற்கக்கூடிய நந்தினி சேவியர் அவர்கள் சக படைப்பாளிகளையும் கௌரவிக்க தவறுவதில்லை. தான் படித்தறிந்தவற்றை, தான் வாசித்து நேசித்தவற்றை குறிப்புகளாகவும் பதிவு செய்திருக்கிறார். சமூக வலைதளங்களில் தன் இறுதி காலம் வரை முனைப்போடு இயங்கியவர். 16 செப்டம்பர் 2021 இந்த உலகை விட்டு அவர் நீந்தார். ஆனாலும் கூட அவருடைய படைப்புகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நந்தினி சேவியர் இதுவரை எழுதிய படைப்புகளில் சிறுகதைகள், நேர்காணல்கள், கட்டுரைகள், பத்து எழுத்துக்கள், நூல்களுக்கு எழுதிய முன்னுரைகள் மற்றும் நினைவு குறிப்புகள் உள்ளடங்கலாக மிக காத்திரமான ஒரு தொகுப்பை விடியல் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. 1969 முதல் 2004 நந்தினி சேவியர் எழுதிய 16 சிறுகதைகளும், அயல் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் நெல்லிமர பள்ளிக்கூடம் ஆகிய 2 சிறுகதை தொகுதிகளாக ஏற்கனவே நூலுறு பெற்றுள்ள நிலையில் அந்த கதைகள் இந்த தொகுப்பில் உள்ளடங்கியுள்ளமை பிரதான அம்சமாக கருதப்படுகிறது. தமிழினி மாநாட்டில் வாசிக்கப்பட்ட கடந்த நூற்றாண்டில் மார்க்சிய இலக்கியம் என்ற கட்டுரையுடன் மாலைமுரசு பத்திரிகையில் 2012 அவர் தொடராக எழுதிய 12 கட்டுரைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. டேனியல் ஆண்டனி, வ ஆ ராசரத்னம், சசி கிருஷ்ணமூர்த்தி, பற்குணம் உள்ளிட்டோர் பற்றிய கட்டுரைகளும் இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன. பத்தி எழுத்துக்கள் என்ற மற்றொரு பிரிவில் குறும்படங்கள், திரைப்படங்கள் பற்றியும், ஏனைய படைப்பாளிகளின் சில தொகுப்புகள் பற்றியும், இலக்கிய சர்ச்சைகள் பற்றியும் அவர் எழுதியவையும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. இந்த தொகுப்பின் மிக முக்கியமான இன்னொரு பகுதியாக நந்தினி சேவியரின் அகத்தையும் புறத்தையும் காட்டும் நேர்காணல்கள் உள்ளன. தலித், சுட்டும்பிழி ஆகிய இதழ்கள் உட்பட இன்பராசா நிகழ்த்திய மற்றொரு நேர்காணலும் இந்த தொகுப்பில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இவை தவிர கௌரிபாலன், முஹைதீன் சாலி, லெனின் மதிவானன், கோபாலப்பிள்ளை, ஷல்லிதாசன், ரத்தினவேலான் ஆகியோரின் நூல்களுக்கு நந்தினி சேவியர் எழுதிய முன்னுரைகள் மற்றும் பின்னுரை குறிப்புகளும் மற்றொரு பகுதியாக இதில் இணைக்கப்பட்டுள்ளன. நந்தினி சேவியரின் எழுத்துக்கள் பற்றி எளிய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் முகமாக அவருடைய வெளிவந்த 2 சிறுகதை தொகுப்புகளையும் ஆதாரமாக வைத்து அவ்வப்போது முருகையன், முகசீன், முஹைதீன் சாலி, லெனின் மதிவான், இதயராசன், 2 விசுவாமித்திரன், அநாத ரட்சகன், முல்லை வீரக்குட்டி, தேவி பரமலிங்கம், மேமன் கவி, யோகராஜா, செல்லத்துறை சுதர்ஷன் ஆகியோர் எழுதிய 12 பதிவுகளும் அவரின் எழுத்துக்கள் பற்றி அசை போடுவதற்கேற்ற மதிப்பீடுகளாக அமைந்துள்ளன. நூலின் இறுதியில் நந்தினி சேவியர் எழுதியவற்றுள் தொலைத்துவிட்ட சிறுகதைகள், நாவல்கள், குறுநாவல்கள், கட்டுரை தொடர் ஆகியவை அடங்கிய பட்டியலும் இடம்பெற்றிருக்கிறது. 1966 முதல் 1974 எழுதியவற்றுள் தவறிப்போன 14 சிறுகதைகளையும், ஈழநாடு இதழில் 1974 தொடராக வெளிவந்த மேகங்கள் என்ற நாவலையும், அதே ஆண்டு MD குணசீன நிறுவன காரியாலயத்தில் சிந்தாமணி பத்திரிகைக்கென கொடுத்த கடற்கரையில் தென்னிமரங்கள் நிற்கின்றன என்ற நாவலையும், பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்சங்க 50 நிறைவு விழாவில் தங்கப்பதக்கம் பெற்ற ஒரு வயது போன மனிதரின் வாரிசுகள் உட்பட தெளிவு பறக்கிறது குறுநாவலையும், கள ஆய்வுக் கட்டுரைகளையும் இந்த நூற்றாண்டில் தொலைத்து விட்டு நிற்கின்றார் நந்தினி சேவியர். அவரை நாம் தொலைத்திருக்கிறோம். அவர் எழுதிய படைப்புகளை அவர் தொலைத்திருக்கிறார். யாழ் நூலகம் எரியூட்டப்பட்ட 42 நினைவு. இப்படி எத்தனையோ படைப்பாளர்கள் படைப்புகளை இழந்து நிற்கிறார்கள். இவற்றை ஆவணப்படுத்தவும் பாதுகாக்கவும் தமிழ் சமூகமாக நாம் முன்வர வேண்டும் என்பதே இந்த நாளில் நாம் முன்வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கையாக, வேண்டுதலாக, பிரார்த்தனையாக இருக்கும். நந்தினி சேவியரை நினைவு கொள்கின்றோம். ஈஸ்ட் FM தமிழ் 102.7.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு 416-528-1407 வழியாக அழைக்கலாம். குணா, பொதுவாகவே எங்களுடைய சமூகத்தில் பலரும் இந்த முதலீட்டுக்கான வீடுகளை கொள்வனவு செய்து வைத்திருக்கிறார்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அவை குழந்தைகளுக்கு கைமாற்றப்படுகின்ற போது சில வேளைகளில் நிதிசார் சவால்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம், அல்லது அவற்றை குழந்தைகளுக்கு மாற்றுகின்ற போது சில முக்கியமான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் இன்று உணரப்படுகிறது. இவை குறித்து கூற முடியுமா? எவ்வாறான விடயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும்? எப்படி ஒரு முதலீட்டுக்கான சொத்தை குழந்தைகளுக்கு பாதுகாப்பான முறையில் கைமாற்றலாம்?
1: ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாட்டி ஒரு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் ஓ இல்லாட்டி இவன் கொமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடியவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. அதாவது வந்து ஒன்று வந்து ஒவ்வொரு வழிமுறையிலும் சில நன்மைகள் தீமைகளும் இருக்கின்றன. முதலில் நாங்கள் என்னென்ன ஆப்ஷன் என்று பார்ப்போம். முதலாவது வந்து ஜாயிண்ட் டெனன்சியாக மாற்றுவது. ஜாயிண்ட் டெனன்சி என்று சொல்லி சொன்னால், இப்போ லெட்ஸே நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அந்த டைட்டிலில் இருந்தால் உங்கள் பிள்ளைகளையும் அந்த டைட்டிலில் கொண்டு வர்றது ஒரு ஆப்ஷன். இப்போ ஜாயிண்ட் டெனன்சி அல்லது டெனன்சி இன் காமன் என்ற ரெண்டு வகையாக ப்ராப்பர்ட்டின் டைட்டிலை ஒரு ஆள் பெற முடியும். ஜாயிண்ட் டெனன்சி என்பது வந்து ஒரு ஆள் இறக்கும் பட்சத்தில் இல்லாட்டி ரெண்டு பேர் இறக்கும் பட்சத்தில் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டெனன்சியாக இருக்கும் அடுத்த நபர் ஆட்டோமேட்டிக்கலாகவே 100% ஓனராக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வருவார். அதில் உள்ள நன்மை என்று பார்த்தீங்களா, அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்ட் டெனன்சியாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய எஸ்டேட் ப்ரோசஸுக்களாக போகாமல் டிரெக்டாகவே பிள்ளைகளுக்கு போகும். இது ஒரு ஆப்ஷன். இதில் நிறைய தீமைகள் இருக்கின்ற நன்மைகள் இருக்கின்ற அதையும் நாங்கள் இன்னொரு தடவை பார்ப்போம். இப்போ இந்த ஆப்ஷனை பார்ப்போம். அடுத்ததாக ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாற்றுறது, ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட்டுக்கு மாற்றி விடுறது. அதாவது வந்து இப்போ உங்களோட சொந்த பேரில் இருக்கிறத ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாற்றுறது. இதிலும் சில நன்மை தீமைகள் இருக்கின்றன, அதையும் பார்ப்போம். மூன்றாவது ஆப்ஷன் வந்து உங்களுடைய வில்லில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி விடுறது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்நாளுக்கு போகணும் என்று சொல்லி டிரெக்டாக பெனிஃபிஷரிக்கு போகிற மாதிரியோ இல்லாட்டி அது நீங்கள் இறந்த பிறகு உங்களோட வில்லினூடாக அவங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒன்றுக்கு போய் அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து அவைக்கு இன்கமோ இல்லாட்டி இவென்ச்சுவலாக அவைக்கு போகிற மாதிரியான ஆப்ஷனும் இருக்கின்றது. அப்போ இந்த மூன்று ஆப்ஷனில் எது ஒரு ஆளுக்கு நன்மை என்று சொல்லி பார்த்தா, அது வந்து நிச்சயமாக ஒவ்வொருவருடைய பர்சனல் சிச்சுவேஷன்லையும் தாங்கி இருக்கின்றது. உதாரணத்துக்கு எடுப்போம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கின்றார்கள், ஹஸ்பண்டின் பேரில் ரெண்டு மூணு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது. ஆனால் அந்த தனக்கு ஒன்று நடக்கும் பட்சத்தில் அது வந்து இவென்ச்சுவலாக பிள்ளைகளுக்குத்தான் போய் சேர வேணும் என்று அவர் நினைத்தால், அதாவது வந்து தச்சலா மனைவி வந்து இன்னொரு ஆளை மறுமணம் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கென்று பயப்பட்டால், அதுக்கு வந்து அவர் வந்து இந்த டெஸ்ட்ராமெட்ரி ட்ரஸ்ட் என்ற ப்ரோசஸுக்கால் போகணும். தென் ஓன்லி ஹீ கேன் மேக் ஷுர் ஹீ கண்ட்ரோல் தட் இவென்ச்சுவலி த ப்ராப்பர்ட்டி வில் கோ டு வாட் எவர் ஹூ எவர் த சைல்ட் இஸ் ஹூ எவர் த பர்சன் ஹீ வாண்ட். ஸோ அதனால் எந்த ஆப்ஷன் சிறப்பான ஆப்ஷன் என்பது வந்து ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டன்சஸையும் பொறுத்திருக்கின்றது. இதுக்கும் மிகவும் முக்கியமாக டேக்ஸ் கன்சிக்யூஷன்ஸை பார்க்கணும், அதாவது வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஒரு 300,000 வாங்கின ப்ராப்பர்ட்டி இன்று வந்து 1,000,000 சொல்லி சொன்னால், இந்த மூன்று ஆப்ஷன்லையும் டேக்ஸ் கன்சிக்யூவன்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுவது என்பதும் வந்து அடுத்தது. எனவே நாங்கள் இந்த மூன்று ஆப்ஷனையும் தனித்தனியாகத்தான் பார்க்க போகின்றோம்.
0: இதுபோன்ற சிறப்பான நிதி ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கு நீங்களும் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். 416-528-1407 ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407. 8:42, இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 8:50. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல், அதிகபட்ச கழிவுகள்,
3: கார்ப்பரேட் அண்ட் பர்சனல் டாக்ஸ், HST, payroll, CRA audits and business plans.
2: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை. 200 Trifield Road, Unit 101, Middlefield and Mexico.
3: 416-438-9799.
2: தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள். ஹரி.CPA.CA.
4: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 11 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றைய அலையுங்கள் 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
8: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3 தொடக்கம் 4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
9: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம், தராதரம், நிரந்தரம்.
10: என்றும் இசையுடன்
11: உங்களுடன் 102.7.
12: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப்போகிறோம். தொடர்ந்து கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ராமனின் சந்திரசகரமூர்த்தி. இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையட்டும்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். புத்தம் புதிய காலை இப்பொழுதே நாங்களும் சூரிய வெளிச்சத்துடன் ஆரம்பித்திருக்கின்றோம். புதிய நாள் காலை 9:12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்தினர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூன் மாதத்தின் 3 திகதி புதன்கிழமை காலை வேளை. இன்றைய நாள் ஜூன் மாதம் 3 திகதியில் பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

9:07 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் உதிரி பூக்கள் திரைப்படத்திலிருந்து அழைத்து வாய்ந்திருக்கின்றது. இந்த காலை பொழுதில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சிந்தனை எது ஒன்று கேட்டால், முக்கியமான ஒரு சிந்தனை தான் இதுவும் கூட. நாளை பார்த்து காத்திருக்க வேண்டாம், இன்று உங்கள் கையில் இருக்கும் வாய்ப்புகளை துல்லியமாக பயன்படுத்துங்கள். சந்தர்ப்பம் வந்ததும் செய்வேன் என்ற ஒரு எண்ணம் சாதனையின் சவால்களை தள்ளி போடுகின்றது. சிறிய முயற்சிகளே பெரிய வெற்றிக்கு கதவுகள் திறக்கின்றன. நேரம் சரியாக இருக்கட்டும் என்ற நம்பிக்கையை விட்டுவிடுங்கள். நேரத்தை நீங்களே சரியாக மாற்றிக்கொள்ளுங்கள். உழைப்பு என்பதே அதிர்ஷ்டத்தின் உண்மையான உருவம். நம்பிக்கையோடு தொடருங்கள், வெற்றியே உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள், அதுதான் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பையும் வழங்கும் என்பதை அழகாக சொல்லுகின்றது. இதுவரைக்கும் நாங்கள் பெரும்பாலும் நம்பிக்கொண்டிருக்கின்ற விடயங்கள் எல்லாம் தவறு என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலும் கூட இந்த சிந்தனையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தானாக வரும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கின்றது மிக மிக பெரிய தவறு. உழைப்பை நாங்கள் செய்கின்ற போதுதான் அது அதிர்ஷ்டமாக எங்களை தேடி வரும். உழைப்பு தான் அதிர்ஷ்டத்தின் உண்மையான உருவம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். நேரம் சரியாகட்டும், பார்த்துக் கொள்ளலாம், நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி காத்திருக்கின்றோம். ஆனால் நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நினைப்பை விடுத்து நேரத்தை சரியாக மாற்றி உழைப்பை கொடுக்கின்ற போதுதான் அதிர்ஷ்டத்தை எங்களை நோக்கி வருவதற்கும் கூட நாங்கள் செய்ய முடியும் என்பதைத்தான் இங்கு நிச்சயமாக சொல்லலாம் இந்த சிந்தனையின் மூலமாக. எனவே நம்பிக்கையோடு எங்களது உழைப்பினை நாங்கள் கொடுப்பதுதான் வெற்றிக்கான வாய்ப்பை கண்டிப்பாக வழங்கும். இன்றைக்கு எங்களுக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லி அதை சரியாக ஆராய்ந்து துல்லியமாக அவற்றை பயன்படுத்துகின்ற போதுதான் நாங்கள் அதன் மூலமான ஒரு முன்னேற்றத்தை பெறலாம். தொடர் முன்னேற்றத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாத்தியமாக வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பொழுதிலும் கூட எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை மிக துல்லியமாக பயன்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ளுதல் மிக மிக அவசியம் ஆகின்றது. சந்தர்ப்பம் வரும், சந்தர்ப்பம் வரும் என்று சொல்லி காத்திருக்கின்ற போது அந்த சந்தர்ப்பம் வராமலே போய்விடலாம். அல்லது எங்களை தேடி வருகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் கண்டுகொள்ளாமலேயே பெரும்பாலும் இருந்து விடுகின்றோம். எனவே இதுதான் எங்களது சாதனைகளை தள்ளி போடுவதற்கான வாய்ப்பையும் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றது. நினைத்தது நடக்கவே இல்லை என்று சொன்னால் அதற்கான முழுமையான உழைப்பு கொடுக்கப்படவில்லை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியம். அழகான முக்கியமான சிந்தனை, நாளை பார்த்து காத்திருக்க வேண்டாம், இன்று உங்கள் கையில் இருக்கும் வாய்ப்புகளை துல்லியமாக பயன்படுத்துங்கள். சந்தர்ப்பம் வந்ததும் செய்வேன் என்ற ஒரு எண்ணம் சாதனையின் சவால்களை தள்ளி போடுகின்றது. சிறிய முயற்சிகளே பெரிய வெற்றிக்கு கதவுகள் திறக்கின்றன. நேரம் சரியாக இருக்கட்டும் என்ற ஒரு நம்பிக்கையை விட்டுவிடுங்கள். நேரத்தை நீங்களே சரியாக மாற்றிக்கொள்ளுங்கள். உழைப்பு என்பதுதான் அதிர்ஷ்டத்தின் உண்மையான உருவம். நம்பிக்கையோடு தொடருங்கள், வெற்றி உங்களை தேடி வரும் என்பதை அழகான இன்றைய காலை வேளையின் சிந்தனையாகவும் கூட சொல்லிக்கொள்ளலாம். இன்றைய தினம் தொடர்பாக பார்த்தால் வழக்கம் போலதான் இப்போது தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடிய நிலைமை. சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு ஆரம்பம். சிறந்த ஒரு வெப்பநிலையுடன் கூடிய காலை இப்பொழுதும் கூட 19 இப்போதைய வெப்பநிலை 19°C தான் நாங்கள் உணர்கின்றோம். நிறைந்திருக்கின்றது சூரிய வெளிச்சம். இன்றைக்கு முகில் குட்டங்களை கொஞ்சம் கூட காண முடியாத ஒரு நிலை இருக்குமாம். தொடர்ச்சியாகவே தெளிவான வானம் சூரிய வெளிச்சத்தை மிக மிக அதிகமாகவே எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூட இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. 5:37 சூரிய உதயம் நிகழ்ந்திருக்கின்றது. 8:53 இரவு பொழுதில் சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வாக 25°C இருக்கும். உடல்நிலையும் 25°C ஆக இருக்கும். இரவு பொழுதில் 12-11°C இரவு உடல்நிலையாக நாங்கள் உணர இருக்கின்றோம். என்று புதன்கிழமையில் நாளைய நாள் வியாழக்கிழமை என்றிலும் பார்க்க உயர்வான ஒரு வெப்பநிலை உயர்வைத்தான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்போதைய தகவல்களின் அடிப்படையிலே பார்த்தால் கிட்டத்தட்ட இன்று போலதான் இருக்குமாம். 25 வெப்பநிலை, 25 தான் உணரப்படும். பிரதானமாக நாளைக்கும் வெயிலை நாங்கள் காணலாம். வெள்ளிக்கிழமை 26 வெப்பநிலை உயர்ந்து 29 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். காலையில் வெளிச்சம், அதுக்கு பிறகு முகில் சேர்ந்து மழை தூர தொடங்கலாம். மெல்லிய மழையாக மதிய பொழுதில் மழை ஆரம்பிக்கும். இடையே வரக்கூடிய தூரல்களாக இருக்கும். இரவு வேளைதான் 1-3 mm வரைக்கும் மழை எதிர்வு கூறப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் கொஞ்சம் மழை, இரவு வேளைதான் 3 mm. தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்டிலும் கூட மழைக்கான வாய்ப்புகளை நாங்கள் சற்று எதிர்கொள்ளுகின்றோம். சனிக்கிழமை காலை மதிய வேளை மழை கொஞ்சம் இருக்குமா. மாலை பொழுதில் சூரிய வெளிச்சத்தை காணலாம். ஆனால் இரவு வேளைதான் சற்று அதிக மழை இருக்கலாம் என்பது இப்போது சொல்லப்படுகிறது. 5 mm அளவில்
மழைக்கான வாய்ப்புகள் சனிக்கிழமை இரவு வரை இருக்கின்றது. 23 வெப்பநிலையாகவும் 27 உணர்நிலையாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 24-28 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் கூட இருக்கலாம். இடையில் மெல்லிய மழை தூரல் வந்து போகலாம். அடுத்த திங்கள் 24-27 உணரப்படும். சூரிய வெளிச்சம் தான் நிறைந்திருக்கப் போகின்றது. எனவே வார இறுதி வெள்ளி சனி ஞாயிறு என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த நாட்களில் 3 நாட்களில் தான் மழைக்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. அதுக்கு பிறகு அடுத்த வாரம் சூரிய வெளிச்சத்தை மீண்டும் எங்களுக்கு கொண்டு வரும். 9:12 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் வெஸ்ட் பவுண்ட் 401 கலெக்டர்ஸ் பாதர்ஸ் தாண்டிய இடத்தில் 3 லெஃப்ட் லேன்ஸ் விபத்தின் காரணமாக தடைபடுகின்றது என்பதையும் கூட சொல்லிக் கொள்கின்றோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் என்பி மோட்கேஜஸ் இங்க் 2225 மார்க்கம் ரோட் சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
1: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6 4 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8 camsonics.com.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
2: 416-900-4599. இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
6: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்

ஒன்பது மணி 25 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புதன்கிழமை காலை பொழுது இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தாமதங்கள் அவதானிக்கப்படுகின்றன. 401 வெஸ்ட் பவுண்டை பார்த்தால் மாக்கம் ரோடுக்கு சற்று முன்னர் தாமத நிலைமைகள் ஆரம்பிக்கின்றன. மாக்கம் ரோடில் இருந்து பார்க்கையில் டிவிபி வரைக்கும் அல்லது டிவிபி தாண்டிய இடங்களிலும் கடும் தாமதங்கள் நிலவுகின்றது. ஒரு விபத்தும் அறிவிக்கப்படுகின்றது. 401 வெஸ்ட் பவுண்ட் கலெக்டர்ஸ் பாதஸ்ட் தாண்டிய இடத்தில்தான் விபத்து நிகழ்ந்திருப்பதன் காரணமாக 3 லெஃப்ட் லைன்ஸ் வந்து கலெக்டர்ஸில் தடைப்பட்டிருக்கின்றமை மிக அதிகமான தாமதங்களை டிவிபி பகுதியில் இருந்து உருவாக்கியிருக்கின்றது. பாதஸ்ட் வரைக்குமே கடும் தாமதங்கள் டிவிபியிலிருந்து நிலவுகின்றது. அதுக்கு முன்னும் கூட தாமத நிலைமைகள் சற்று அதிகமாகத்தான் காணப்படுகின்றது. எனவே 401 வெஸ்ட் பவுண்டில் நீங்கள் பயணிப்பதற்கு அதிக நேரம் செலவிட வேண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லலாம். அதுக்கு பிறகு பாதஸ்ட் தாண்டிய பகுதிகளில் சற்று தாமதம் இல்லாமல் செல்லக்கூடியதாக இருக்கும். எஸ்லிங்டன் தாண்டிய பகுதிகளிலிருந்து மார்டின் ரோட் வரைக்கும் கூட குறைந்த தாமதங்கள் நிலவுகின்றன. ஆனால் டிவிபி தாண்டி பாதஸ்ட் வரைக்கும் மிக கடும் தாமதங்கள் இந்த விபத்தின் காரணமாக எதிர்நோக்கப்படுகின்ற காலை வேளை. 401 ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 47 பகுதிகளில் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. அதிக தாமதங்கள் தான் நிலவுகின்றது அந்த பகுதிகளிலும் கூட. இந்த வேளையிலிருந்து சரி நாங்கள் பார்த்தால் பாதஸ்ட் வரைக்குமே தாமதங்கள் சற்று அதிகமாகத்தான் இருக்கின்றது. பாதஸ்ட் தாண்டிய இடங்களிலும் கூட யங் ஸ்ட்ரீட் பகுதியிலும் வாகன நெரிசல்கள் உயர்கின்றன. லெஸ்லி ஸ்ட்ரீட் பகுதியிலும் கூட கலெக்டர்ஸில் தாமதங்கள் சற்று அதிகரிக்கின்றது. டிவிபி வரைக்கும் ஈஸ்ட் பவுண்டிலும் தாமதங்கள் நிலவுகின்றது. டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. இடையிடையில் தணிந்தாலும் சற்று வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கக்கூடிய நிலைமைதான் பேவியூ வரையிலான பகுதி வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றது. டிவிபி நார்த் பவுண்ட் எக்லிங்டன் தாண்டிய இடங்களிலிருந்து தாமதங்கள் ஆரம்பித்து யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் தென்படுகின்றன. 404 சவுத் பவுண்டும் கூட ஃபிஞ்ச் தாண்டிய இடங்களிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. அதிக தாமதங்கள் தான் நிலவுகின்றது. அதிலும் ஷெப்பர்டுக்கு முன்னரான பகுதியிலிருந்து 401 வரைக்கும் கடும் தாமதங்களும் கூட எதிர்கொள்ளப்படுகின்றன. இந்த காலை பொழுதில் இன்றைக்கு முக்கியமான ஒரு நாள். ஏழைகளின் நண்பன் என்று சொல்லி பார்க்கப்படக்கூடிய இந்த மனித குலம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக இருக்கின்ற பைசிக்கிள், அதற்கான ஒரு நாள் இன்றைய தினம். வேர்ல்ட் பைசிக்கிள் டே தான் நாங்கள் இன்றைக்கு கடைபிடிக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த பூமியின் மிக முக்கியமான இன்வென்ஷன்ஸில், கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகத்தான் இந்த பூமியின் வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தையும் இந்த சைக்கிள் வந்து பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாக தான் கூறப்பட்டிருக்கின்றது. இதில் இன்னொரு முக்கிய விடயமென்னு சொல்லி பார்த்தால், இந்த விதமான வேறு எந்த ஃபியூவலும் கூட இதற்கு தேவையில்லை. மனித உழைப்பு மட்டுமே அதனை இயக்கக்கூடியதாக இருப்பதும் கூட மிக தனித்துவமான ஒன்று. ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ரிலேபிளான ஒரு நண்பனாகத்தான் இந்த சைக்கிள் வந்து பலருக்கும் இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். சைக்கிளை எப்படி கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பல்வேறுபட்ட படிமுறைகள் அதற்கு பிறகுதான் அந்த சைக்கிள் இப்போது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மாடர்ன் பைசிக்கிள் வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதற்கான ஆரம்ப அடித்தளம் 1817 ஒரு ஜெர்மன் இன்வென்டராக இருந்திருக்கக்கூடிய கால் ட்ரேஸ், இவரால் தான் விடப்பட்டது. அவர் தான் சுற்றக்கூடிய 2 வீல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாகனம் ஒன்றை மரத்தினால் அவர் உருவாக்கியிருந்தாராம். பெடல் அதில் இருந்ததில்லை, ஆனால் அதனை சுற்றி இயக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இப்போதே இந்த மாடர்ன் பைசிக்கிளுக்கான ஆரம்ப அடித்தளமாக அந்த கண்டுபிடிப்பு இருந்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். 1860 தான் பெடல் பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான வாகனம் ஒன்றை, பைசிக்கிள் மாதிரி அது உருவாகவில்லை, இருந்தாலும் கூட வீல் கொண்டிருக்கின்ற பெடல் பண்ணக்கூடிய ஒரு வாகனம் ஒன்றை பிரான்ஸ் போன்ற நாடுகளில், ஐரோப்பாவில் பயன்படுத்த தொடங்கினார்களாம். அதுக்கு பிறகு 1885 தான் ஒரு சேஃப்டி பைசிக்கிள் டிசைன் ஒன்று இப்போதே அந்த மாடர்ன் ஸ்டாண்டர்டை கொண்டு வரக்கூடிய வகையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கிலீஷ் என்ஜினியர் ஜான் கெம்ப் இவர் தான் ஒரு வித்தியாசமான, இப்போது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மிதிவண்டியை ஒத்திருக்கக்கூடிய வகையில் ஒரு சேஃப்டி பைசிக்கிள் ஒன்றை அவர் கண்டுபிடித்தார். 2 ஒத்த ஒரே அளவில் இருக்கக்கூடிய அந்த வீல்ஸை ஒரு செயின் ஒன்றின் மூலமாக இணைத்து அதன் மூலமாக அது இயங்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டது 1885 என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். 1888 தானாம் முதல் தடவையாக அந்த வீல்ஸை சூழ ரப்பர் டயர்ஸை பயன்படுத்த தொடங்கினார்கள் என்பதும் கூறப்படுகின்றது. ஏனென்றால் அந்த பயணம் வந்து கரடுமுரடான அந்த பாதையில் செல்கின்ற போது அது சிக்கலானதாக இருந்திருக்கின்றது. எனவே அதை எப்படி சீராக்கலாம் என்று யோசித்ததன் அடிப்படையில் தான் ஒரு ரப்பர் டயர்ஸ் வந்து பயன்படுத்த

தொடங்கப்பட்டதாம் 1888 என்பதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். அதுக்கு பிறகுதான் சற்று வித்தியாசம் அடைந்து இப்போதைய இந்த பைசிக்கிள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 1963 தான் முதலாவதான அந்த மவுண்டன் பைக்ஸ் வந்து உருவாக்கப்பட்டன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த பைசிக்கிளின் வரலாறும் கூட நீண்டு செல்கின்றது. உலக அளவிலே இப்போது CO2 எமிஷன் வந்து மிக மிக உயர்வாக ஆகியிருக்கின்றது. அதுக்கு பெரும் காரணமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இருக்கின்றன. ஆனால் சுற்றுச்சூழலை பாதிக்காமல் மனிதர்களது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அதே நேரம் மனிதர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பயண ஊடகமாக ஒரு நண்பனாக நீடிக்கக்கூடியது தான் இந்த பைசிக்கிள் என்று சொல்லி கண்டிப்பாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. உலக அளவிலே பைசிக்கிள் கிங்டம் என்று சொல்லி ஒரு நாடு அழைக்கப்படுகின்றது. அவர் எந்த நாடுன்னு சொன்னால் சைனா என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். 20th century சைனாவில் தானா மிக மிக அதிகமாகவே நாங்கள் பைசிக்கிள்ஸை காண முடியும். பெரும்பாலானவர்கள் இந்த அர்பன் ஸ்ட்ரீட்ஸ் மற்றும் சாதாரணமாக இருக்கக்கூடிய உள்ளூர் வீதிகள் எல்லா இடங்களிலுமே இந்த பைசிக்கிள்ஸை வந்து பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இதன் அடிப்படையில் தான் பைசிக்கிள் கிங்டம் என்று சொல்லி சைனா அழைக்கப்படுகின்றது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த பைசிக்கிள் வந்து ஒரு பவர்ஃபுல் டூல் அகெயின்ஸ்ட் பவர்ட்டி என்று சொல்லித்தான் பார்க்கப்படுகின்றது. வறுமைக்கு எதிரான மிக முக்கியமான ஒரு சாதனம் என்பதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த வறுமை அதிகம் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய வறிய நாடுகளாக இருக்கின்ற ஆப்பிரிக்க நாடுகள், ஆசியாவின் ஒரு சில நாடுகளில் எல்லாமே மக்கள் தங்களது அன்றாட வேலைகளை இலகுவாக்கக்கூடிய வகையிலும் அல்லது தாங்கள் என்ன வருமானத்திற்காக என்ன வேலை செய்கின்றார்களோ அதை விரைவாக செய்யக்கூடிய வகையிலும் அவர்களது அந்த ஒரு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் இந்த மிதிவண்டி வந்து அவர்களுக்கு மிக பெரும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது. இந்த பைசிக்கிள் கொடுக்கப்படுகின்ற ஒரு சில இடங்களில் அது பாவனை இருக்கக்கூடிய இடங்களில் தானாம் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதும் கூட அதிகரித்திருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஏனென்றால் வறிய இடங்களில் நடந்து செல்ல கடினமாக இருப்பதன் காரணமாக பலர் பாடசாலைக்கு செல்லாமல் இருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பயண சாதனம் கொடுக்கப்படுகின்ற போது அவர்கள் அதிகம் பாடசாலைக்கு வருகின்றார்கள். எனவே கல்வி அறிவும் கூட அதிகரிக்கின்றது. அதன் மூலமாக அவர்களது வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி அதன் பயன்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே நேரம் ஏர்பன் ஏர் குவாலிட்டியை நாங்கள் நல்ல தரத்தில் பேணக்கூடிய வகையிலும் இந்த பயண ஊடகம் வந்து எங்களுக்கு மிக பெரும் உதவியாக இருக்கின்றது என்பதையும் சொல்லலாம். இன்றைக்கு வேர்ல்ட் பைசிக்கிள் டே கடைபிடிக்கப்படுகின்றது. 9:32 ஈஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569, 6479621569.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட், ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

நேரண்டு நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:45 இருக்கின்றது. முக்கியமான ஒரு சிந்தனை தான் நாங்கள் இந்த பொழுதில் பார்க்க இருக்கின்றோம். கழுகுகள் அவற்றிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஏராளம் என்பதைத்தான் பல சிந்தனைகள் சொல்லுகின்றன. முக்கியமான 6 விடயங்கள் இந்த கழுகுகள் தொடர்பாக பகிரப்படுகின்றது. கழுகுகள் வந்து தனியாகவும் அதிக உயரத்திலும் பறப்பதற்கு விரும்புகின்றன. அவை சிட்டுக்குருவிகள், காக்கைகள் மற்றும் வெவ்வேறு சிறிய பறவைகளுடன் பறப்பதில்லை. இதன் கருத்து, இதிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சிந்தனை, குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களிடம் இருந்து விலகியிருக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்களை வீழ்த்துபவர்களாகவும் கூட அவர்களது நடவடிக்கைகள் இருந்து விடுகின்றது. கழுகுகள் கழுகுகளோடுதான் பறக்கின்றன. நல்ல சகவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் கூட இந்த செயல் எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றது. கழுகுகளுக்கு துல்லியமான பார்வை இருக்கின்றது. ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எதையாவது கூட கவனம் செலுத்தும் திறன் அவற்றுக்கு உண்டு. எந்த தடைகள் வந்தாலும் ஒரு இரையை பிடிக்கும் வரை அதன் அந்த இலக்கின் கவனத்தை அது நகர்த்துவதே இல்லை. எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் ஒரு தீர்க்கமான பார்வை மற்றும் கவனத்துடன் நாங்கள் எங்களது செயல்களை செய்து கொண்டே இருக்கின்ற போது வெற்றி பெறலாம் என்பதை இந்த ஒரு முக்கியமான நடத்தை எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே நேரம் பார்வை என்பது பரந்துபட்டதாக இருக்க வேண்டும். அதில் தெரியக்கூடிய இலக்குகள் வந்து இலகுவாக அடையக்கூடியவையாகவும் கூட இருக்கும் என்பதையும் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்ல முடியும். கழுகுகள் ஒரு சில இனங்கள் வந்து இறந்த பொருட்களை வந்து உண்பதில்லையாம். அவை புதிய இரையைத்தான் பெரும்பாலும் உண்ணுகின்றன. இது எங்களது கடந்த கால நிகழ்வுகளை நாங்கள் இணைத்துக் கொண்டிருப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றதாம். வெற்றி பெறுவதற்கு புதிய எல்லைகளை நாங்கள் தேடுதல் அவசியமாகின்றது. கடந்த காலத்தில் அல்லது உங்களது கடந்த காலத்தை மாட்டியிருக்கக்கூடிய அல்லது கடந்த காலத்தை மாற்றியிருக்கக்கூடிய நிகழ்வுகளை அங்கேயே விட்டுவிட்டு இப்போது புதிதாக புதிய விடயங்களை தொடங்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லுகின்றது இந்த ஒரு நடத்தை. கழுகுகள் புயலை விரும்புகின்றன. மேகங்கள் கூடுகின்ற போது கழுகு உற்சாகமடைகின்றதாம். கழுகு புயல் காற்றை பயன்படுத்தி தன்னை மேலே தூக்கிக் கொள்ளுகின்றது. புயலின் காற்றை அது நெருங்கியவுடன் கழுகு மேகங்களுக்கு மேலே தன்னை உயர்த்தி கொள்ள பொங்கி வரும் புயலை பயன்படுத்திக் கொள்ளுகின்றதாம். இது கழுகிற்கு அதன் இறக்கைகளை சற்று ஓய்வெடுப்பதற்கான வாய்ப்பையும் கூட அளிக்கின்றது. இதற்கிடையில் மற்ற எல்லா பறவைகளும் இந்த புயல் வருகின்ற போது என்ன செய்யும் என்பது எல்லோருக்கும் தெரியும். எங்காவது மரத்தின் அடர்த்தியான கிளைகளிலும் அல்லது வெவ்வேறு இடங்களிலும் ஒளிந்து கொள்ளுகின்றன. ஆனால் கழுகுகள் மட்டும் வரக்கூடிய சவால்களை விரும்பி ஏற்றுக்கொண்டு அந்த சவால்களின் மூலமாக எப்படி மேலே செல்லலாம் என்பது தொடர்பாகத்தான் அவை சிந்திக்கின்றன. எங்களை விட வலிமையாகவும் சிறப்பாகவும் வெளிப்படக்கூடிய எல்லா சவால்களையும் நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளுதல் அவசியமாகின்றது. வாழ்வின் புயல்களை நாம் அதிக உயரத்திற்கு செல்வதற்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த கழுகுகள் செய்து காட்டுகின்றன. சாதனையாளர்கள் உயரம் உயர உயர பயப்படவே மாட்டார்கள். சவால்களுக்கும் கூட அவர்கள் பயப்படுவதில்லை. மாறாக அவற்றை அவர்கள் அனுபவித்து அவற்றில் எதை சாதகமாக பயன்படுத்த முடியுமோ அதை சாதகமாக பயன்படுத்தி வெற்றி காண்கின்றார்கள் என்பதுதான் இங்கு இருக்கின்ற மிக முக்கியமான செய்தி. கழுகுகள் எப்போதும் வாழ்க்கையின் கடினமான காலத்திற்கு தொடர்ந்து பயிற்சி செய்கின்றன. அவை கூட்டில் இருக்கக்கூடிய இறகுகள் மற்றும் மென்மையான புல்லை வந்து ஒரு குஞ்சுகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்ந்தவுடன் அகற்றிவிடுமா. இதன் காரணமாக அந்த கூட்டில் இருக்கின்ற குஞ்சுகள் அந்த கூட்டில் இருக்கக்கூடிய அந்த தடிகள் குத்துகின்ற போது அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றன. எனவே பறக்க தயாராகின்றன. இருந்தாலும் பறக்கின்றது நினைத்தாலே அவற்றுக்கு முதலில் பயமாக இருக்குமாம். ஆனால் தாய்ப்பறவை என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த கூட்டிலிருந்து அந்த குஞ்சை ஒவ்வொன்றாக வெளித்தள்ளிவிடும். அப்போதுதான் சிறகை விரித்து தங்களால் பறக்க முடியும் என்பதையும் கூட அந்த கழுகின் குஞ்சுகள் உணர்ந்து கொள்ளும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். எப்போதும் நாங்கள் இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லப்படுகின்ற எங்களுக்கான அந்த சௌகரிய மண்டலத்துக்குள் நாங்கள் நுழைந்து இருப்பதற்குத்தான் விரும்புகின்றோம். ஆனால் அங்கு வளர்ச்சி இல்லை என்பதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. எப்போது அந்த ஒரு ஜோனை விட்டு நாங்கள் வெளியேறுகின்றோமோ அப்போதே எங்களது இறக்கைகளை அகல விரிக்க முடியும். அதன் மூலமான வெற்றி என்பது மிகப்பெரியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த கழுகுகள் மிக முக்கியமான பாடமாகவும் கூட எங்களுக்கு வந்து சொல்லித் தருகின்றன. 9:50 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippullade. Tamilil pesa Moham
2: 437-477-7960. உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2,000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். Ramesh, 437-243-1719. 437-243-1719.
4: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபிஞ்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று

நேரம் காலை 10:03 இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை பொழுதில் இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-824-1212 istfm102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. யூடியூபில் istfm102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ். எரிபொருள் விலை நேற்றைய தினத்துக்கு பிறகு இன்றைய நாளில் 8% மீண்டும் உயர்ந்திருந்தது. நாளைக்கு June 4 இன்றைய அதே விலையில் தானாம் எரிபொருள் இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. எனவே மாற்றம் இல்லாமல் தான் நாளைய நாளிலும் இன்றைய அதே விலையில் நீங்கள் எரிபொருளை பெற முடியும். 22 வெப்பநிலை இப்போது, 22°C நாங்கள் உணர்கின்றோம். தெளிவாக இருக்கின்றது வானம். எனவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு இதே நிலைமைகள் தான் தொடரும். மிக வெளிச்சமான பகல் பொழுதை முகில் கூட்டங்கள் கூட இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கப் போகின்றோம். 26°C வரை வெப்பநிலை உயர்ந்து 26 என்று நாங்கள் உணர்கின்ற கூடிய உணர்லையாக இருக்கும். ஒரு 12 மணி அளவில் தானாம் இந்த 26°C இருக்கும். அதுக்கு பிறகு சற்று குறைந்து மீண்டும் 2 மணிக்கு பிறகும் கூட ஒரு சில மணி நேரம் 26°C நாங்கள் வெப்பநிலை உணர்லையாக பெற இருக்கின்றோம். இரவு 8:53 தான் சூரிய அஸ்தமனமும் எதிர்வு கூறப்படுகின்றது. இரவில் 12 வெப்பநிலை இருக்கும், 11 இரவின் உணர்லையாகவும் இருக்கும். நாளைக்கு வியாழக்கிழமை 25-25 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் கூட நாளைக்கும் நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை காலையில் வெளிச்சம் இருந்தாலும் மதிய பொழுதில் முகில் மூடி மழை தூரத் தொடங்கலாம். மாலை பொழுதிலும் மெல்லிய தூரல் இருக்கும். இரவு வெளிதான் 1-3 mm வரையிலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வெள்ளிக்கிழமையின் வெப்பநிலை 26 இருந்தாலும் 29 வரை உணரப்போகின்றோம். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வாரதியை பார்த்தால் ஜூன் மாதத்தின் முதல் வாரதியாகவும் கூட இந்த வாரதி வருகின்றது. மழைக்கான சாத்தியங்களை கொண்டிருக்கின்றது. சனிக்கிழமை காலையிலிருந்து மழை தூரல் இருக்கலாம். மாலையில் மட்டும் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வந்து போகலாம். ஆனால் இரவு பொழுதில் மீண்டும் 5 mm அளவிலான மழை எதிர்வு கூறப்படுகின்றது. 27 வெப்பநிலையாகவும் 23 வெப்பநிலையாகவும் 27 உணர்நிலையாகவும் இருக்கும் வருகின்ற சனி. ஞாயிற்றுக்கிழமை 24-28 உணரப்போகின்றோம். மழை ஓய்ந்து சூரிய வெளிச்சத்தை காணலாம். இடையில் தான் மெல்லிய தூரல் வந்து போகலாம். ஆனால் பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கக்கூடிய பகல் பொழுதுதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு தெரிவிக்கப்படுகின்றது. திங்கட்கிழமை அன்றைய நாளும் கூட சூரிய வெளிச்சம் தான் நிறைந்திருக்கும். 24 வெப்பநிலை, 27 உணரப்போகின்றோம். செவ்வாய்க்கிழமை 22-23 உணரப்படும். அன்றைக்கும் வெளிச்சம்தான் அதிகம் இருக்கும். அடுத்த வாரமும் கூட வெயில் நிறைந்திருக்கின்ற வாரமாகத்தான் இருக்கும். இடையில் வெள்ளி சனி இந்த 2 தான் மழைக்கான வாய்ப்புகள் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த பொழுதில் கூறிக்கொள்ளலாம். 10:06 இஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 10:10 இருக்கின்றது. மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புதிய வரிகள் தொடர்பாக அறிவித்திருக்கின்றார். இந்த புதிய வரிகள் வந்து ஒரு 10%-12.5% இருக்கும் என்று சொல்லி பல நாடுகளுக்கு எதிரான அந்த புதிய வரிகள் தொடர்பாக அமெரிக்காவினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால், அந்த நாடுகள் வந்து இந்த ஃபோர்ஸ்ட் லேபர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்டாய உழைப்பை ஒழிப்பதற்கு போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதன் காரணமாகத்தான் தனது இறக்குமதிகளில் பெரும்பாலும் அமெரிக்கா பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா இறக்குமதிகளையும் செய்யக்கூடிய அந்த நாடுகளுக்கான வரிகள் இப்போது 10%-12.5% அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில நாடுகளுக்கு 10% இன்னும் பல நாடுகளுக்கு 12.5% கூட அந்த வரிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்காவின் உச்சநீதிமன்றம் வந்து அமெரிக்க அதிபர் அதற்கு முன்பு விதித்திருக்கக்கூடிய பல வரிகளை ரத்து செய்திருந்தது. அதற்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களது நிர்வாகம் புதிய இறக்குமதி வரிகளை அறிவிப்பது இது 2வது தடவை என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. US ட்ரேட் டிபார்ட்மெண்ட் என்ன கூறுகின்றது இது தொடர்பாக என்று சொல்லி பார்த்தால், கட்டாய உழைப்பால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்வதை கட்டுப்படுத்த தவறியதால் இந்த நாடுகள் வரிகளை எதிர்கொள்ளும் என்று சொல்லித்தான் US ட்ரேட் டிபார்ட்மெண்ட் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். UK என்ன சொல்லுகின்றது இது தொடர்பாக என்று சொன்னால், தாங்கள் வந்து இந்த கட்டாய உழைப்பு அதாவது அந்த ஃபோர்ஸ்ட் லேபரை எதிர்த்து போராடி வருகின்றோம் என்பதை UK சொல்லியிருக்கின்றது. சைனா என்ன கூறுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால், தங்களது நாட்டில் உருவாக்கப்படக்கூடிய அந்த பொருட்கள் வந்து ஃபோர்ஸ்ட் லேபரினால் உருவாக்கப்படவில்லை என்று சொல்லி அது அதை மறுத்திருக்கின்றது. அதே நேரம் யூரோப்பியன் யூனியனும் கூட இந்த வரிகள் நியாயமற்றவை என்று சொல்லித்தான் தெரிவித்திருப்பதையும் இங்கு கூறிக்கொள்ளலாம். இந்தியா என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால், இது வந்து ஒரு ப்ரெஷர் டாக்டிக்காக தான் அமெரிக்காவினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லித்தான் ஒரு அழுத்த தந்திரம் தொடர்பாக இந்தியா கூறியிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இந்த வரிகளை எதிர்கொள்ளக்கூடிய நாடுகளாக ஒரு 60 ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் சொல்லலாம். UK, யூரோப்பியன் யூனியன், கனடா, இந்தியா, ஜப்பான் போன்றவைதான் பெரும்பாலும் மிக அதிகமான பொருட்களை அமெரிக்காவுக்குள் கொண்டு செல்லக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன. இந்த நாடுகளிலிருந்துதான் அதிக அளவிலான பொருட்கள் அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. UK, யூரோப்பியன் யூனியன், கனடா, இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளிலிருந்து. இந்த நிலையில் இந்த நாடுகளிலும் கூட இப்போதும் இந்த ஃபோர்ஸ்ட் லேபர் அது தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த வரிகளை நாங்கள் அறிவிக்கின்றோம் என்பது தொடர்பாகவும் அமெரிக்கா சொல்லியிருக்கின்றது. கட்டாய உழைப்பினால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய நாடுகளுடன் வர்த்தகம் செய்வது அமெரிக்காவிற்கு நியாயமில்லாத ஒன்று என்று சொல்லித்தான் அமெரிக்க அரசின் நிலைப்பாடு தொடர்பாகவும் அந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 60 வர்த்தக பங்காளிகள் மீதும் கட்டாய உழைப்பை தடை செய்வதில் அந்த நாடுகள் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டனவா என்பது குறித்தும் மார்ச் மாதம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்றை அமெரிக்கா தொடங்கியிருந்ததா. எனவே அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை செய்திருக்கக்கூடிய அமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த வரிகள் இப்போது விதிக்கப்படுவதாகவும் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. இந்த 60 நாடுகள் என்று சொல்லி பார்த்தால், இவற்றில் 50 நாடுகள் வந்து என்ன செய்திருக்கின்றன என்று சொல்லி பார்த்தால், முழுமையாகவோ அல்லது பகுதியளவிலோ கட்டாய உழைப்பால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் இறக்குமதியை சட்டபூர்வமாக தடுக்கவில்லை அல்லது அந்த மாதிரியான தடையை திறம்பட அமல்படுத்த அவை தவறிவிட்டன என்று சொல்லித்தானாம் இப்போது தீர்ப்பளிக்கப்படுகின்றது. எனவே 54 நாடுகள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றன. ஏனைய 6 ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் கனடா, யூரோப்பியன் யூனியன், எக்வடோர், இந்தோனேஷியா, மெக்சிகோ, பாகிஸ்தான் ஆகிய 6 நாடுகளும் வந்து இந்த கட்டாய உழைப்பு இறக்குமதி தடையை திறம்பட அமுல்படுத்த தவறியிருந்தன என்று சொல்லியும் கூட இப்போது தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில்தான் இந்த வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே கனடா, யூரோப்பியன் யூனியன், பிரிட்டன், இந்தோனேஷியா, UK, பாகிஸ்தான், அர்ஜென்டினா, பங்களாதேஷ், கம்போடியா, சல்வடோர், குவாட்டமாலா, இந்தோனேஷியா, மலேசியா, தாய்வான் ஆகிய நாடுகளுக்கு 10%, சைனா, இந்தியா உட்பட இன்னும் ஒரு 45 நாடுகளுக்கு 12.5% இறக்குமதி வரிகளையும் கூட அமெரிக்கா இன்றைய தினம்
மீண்டும் அறிவித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. 10:15 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476, 6479826476, நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
6: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
7: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

10:27 மிஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சமரை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த முறை அல்லது அடுத்த வருடமும் கூட சமர் வந்து மிக ஒப்பமானதாக இருக்கும் என்பது தொடர்பான இதர குரல்கள் தொடர்ந்து தரப்படுகின்றன. இதில் ஒரு சாதாரணமாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்பது ஒரு பெரும் விபத்தை உருவாக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. வெப்பமான காலங்களில் நாங்கள் வந்து எங்களது வாகனங்களில் விட்டு வைக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அந்த வாகனத்திற்கான ஆபத்தையோ அல்லது அதில் பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கான ஆபத்தையோ உருவாக்கலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சம்மர் சீசனிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அடிக்கடி வலியுறுத்தப்படுகின்றது. அதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் இங்கு பகிரப்பட்டிருக்கின்றது. ஒரு வாகனம் ஒன்றில், அதுவும் மிக வெப்பமான ஒரு நாளில், சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு பகல் வேளையில் அதிக நேரம் விட்டு வைக்கப்படக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் மாதிரி அது செயற்பட்டு ஒரு சிறிய தீயை உருவாக்குவதற்கு தேவையான வெப்பத்தை உருவாக்கும் என்பது தொடர்பாகத்தான் இந்த ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்த ஹாட் வெதர் வருகின்ற போது நாங்களும் அதிகம் தண்ணீர் குடிக்க வேண்டும்னு சொல்லி முயற்சிப்போம். அதுக்கு போகிற இடங்களுக்கெல்லாம் கையிலே ஒரு வாட்டர் பாட்டிலையும் தூக்கி கொண்டு போவோம். அதுவும் ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலாக இருந்தால் அதை காரிலும் கூட நாங்கள் விட்டு வைத்து விட்டு செல்வோம். இப்படி சாதாரணமாக நாங்கள் அறியாமலே செய்யக்கூடிய ஒரு செயல் அந்த பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம் என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். ஹீட் மற்றும் சன் மற்றும் பாட்டில்ஸ் இந்த மூன்றும் ஒன்றாக நீண்ட நேரம் இருக்கின்ற போதுதான் ஒரு சிறிய தீயை அது உருவாக்கலாம். அந்த தீ அது உருவாகக்கூடிய இடத்தின் அடிப்படையில் அதன் பாதிப்பும் கூட வேறுபட்டதாக இருக்கலாம். ஒரு சில இடங்களில் வந்து அதிகம் அது பரவாமல் ஒரு சில ஒரு பேர்ன்ஸை மட்டும் ஏற்படுத்திவிட்டு அது உடனே தணிந்து விடலாம். ஆனால் திடீரென்று தீப்பற்றக்கூடிய ஏனைய விடயங்கள் காரிலோ அல்லது வாகனத்திலோ இருக்கின்ற போது அது பெரும் ஆபத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அந்த சூரிய ஒளி வந்து ஒரு பாட்டிலை ஒரு லென்ஸ் மாதிரி செயற்பட வைக்கக்கூடிய வகையில் மிக பல மிக்கதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீண்ட நேரம் அந்த ஒளியுடனான வெப்பம் அந்த பாட்டிலோடு தொடர்பு கொள்ளுகின்ற போது சாதாரண அந்த சூரிய வெளிச்சம் வந்து ஒரு ஹை பவர்ட் பீமாக உருவாக்கப்படுகின்றதாம். எனவே இந்த நிலையில்தான் கார்களில் இருக்கக்கூடிய இந்த சீட்ஸின் உறைகளை கூட அல்லது அதன் அந்த ஒரு சில பகுதிகளை கூட வெப்பமாக்கி எரிய வைக்கக்கூடிய ஒரு சக்தி அங்கே கிடைக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அது சுட்டெரிக்கலாம் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். 2018 யூடியூப்பில் வந்து எதாகோ பவர் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதில் தான் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று ஒரு கார் ஒன்றிலே சீட்ஸில் இரண்டு சிறிய துளைகளை அது எரிந்ததன் மூலமாக உருவாக்கியிருந்ததை காட்டக்கூடிய ஒரு வீடியோவாகத்தான் அந்த வீடியோ வெளியிடப்பட்டது என்பது

இதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே சூரியனிலிருந்து வரக்கூடிய சக்தியை எந்த அளவுக்கு நாங்கள் பெறுகின்றோம் என்பதை காட்டக்கூடிய ஒரு ஆய்வகம் கூட அது அமைந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். சாதாரணமாக ஒரு சீப்பான ஓட்டோ பொருள் தானே என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம். ஆனாலும் கூட ஒரு நீண்ட நேரம் அது வேலுக்குள் இருக்கின்ற போதோ அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப்போ லென்ஸ் மாதிரி தொழிற்படம் அது மாறும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த குவிய கண்ணாடி எல்லாவற்றையும் பயன்படுத்தி சூரிய வெளிச்சத்திலிருந்து தீயை உருவாக்கக்கூடிய ஒரு சில பரிசோதனைகள் எல்லாம் நாங்கள் படிக்கின்ற போதெல்லாம் செய்திருக்கின்றோம். அந்த மாதிரி தானாம் இந்த வாட்டர் பாட்டிலும் கூட ஒரு சில சமயங்களில் தொழிற்படலாம் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இன்னொரு வடிவமும் கூட கூடப்பட்டிருக்கின்றது. காரின் அந்த ஒரு கண்ணாடி ஜன்னலின் ஊடாக சூரிய வெளிச்சம் வந்து உட்புகுகின்ற போது அது எங்களது வாகனங்களின் அந்த சீட்ஸை அந்த இருக்கைகளை ஒரு 600 watts per square meter ஆஃப் எனர்ஜியை கொண்டு சூடாக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அங்கு வந்து ஒரு 600 watts per square meter ஆஃப் எனர்ஜி உருவாக்கப்படுகின்றது என்பதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். ஒரு கார் விண்டோவின் ஊடாக செல்லக்கூடிய சன்லைட் இந்த அளவுக்கு சக்தி மிக்கதாக இருக்குமாம். இது எந்த அளவுக்கு சமமானது என்று சொல்லி பார்த்தால் ஒரு சிறிய எலக்ட்ரிக் ஸ்பேஸ் ஹீட்டர் இருக்கின்றது. அந்த ஹீட்டரில் உருவாகக்கூடிய அந்த ஹீட்டுக்கு சமமானது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் கார்ஸ் இந்த மாதிரி காரின் விண்டோவின் ஊடாக செல்லக்கூடிய அந்த ஒரு சூரிய வெளிச்சத்தின் காரணமாக தீப்பற்றுவது பெரும்பாலும் தடுக்கப்படுகின்றது. அதை கேட்ட வகையில்தான் கார்களை உருவாக்கியிருக்கின்றார்கள். காரணம் இந்த ஃபயர் ரொட்டார்டன் மெட்டீரியல்ஸ் வந்து காருக்குள்ளே நிறைந்திருக்கும். அதை ஒரு பாதுகாப்பு அம்சமாக கூட இந்த தீயை தடுக்கக்கூடிய பொருட்களை கொண்டு உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பாட்டில் வந்து அது ஒரு லென்ஸ் மாதிரி செயற்படுகின்ற போது ஒரு குறுகிய இடத்திலே அது ஒரு பேர்ன் மார்க்கை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு அங்கிருக்கக்கூடிய பொருட்களின் அடிப்படையில் அது தீப்பற்றக்கூடிய அபாயத்தையும் கூட உருவாக்கி விடுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல் பகிரப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அந்த போத்தலுக்குள்ளே இருக்கக்கூடிய திரவம் வந்து தெளிவானதாக இருத்தல் அவசியம். ஒரு பெரும்பாலும் நீராக இருந்தால் மட்டும்தான் அந்த கிளியர் லிக்விடின் ஊடாக அந்த சன்லைட் வந்து செல்லக்கூடியதாக இருக்கும். அதுதான் அந்த வெப்பத்தை அது படக்கூடிய அந்த இடத்தில் உருவாக்குகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஆபத்தை தரக்கூடிய ஒரு விடயம். அதே நேரம் அந்த பாட்டில் வாட்டரை நாங்கள் உட்கொள்ளுகின்ற போதும் கூட நாங்களும் இன்னும் பல ஆபத்தை எதிர்கொள்ளுவோம் என்பதைத்தான் தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். சாதாரணமாக ஒரு சிப் ஒன்று நாங்கள் எடுத்துவிட்டு மீண்டும் அந்த பாட்டிலை காருக்குள்ளே வைத்தால் எங்களது வாயிலிருந்து சென்றிருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா செழித்து வளரக்கூடிய வாய்ப்பை ஒரு ஓமான என்வாயர்மெண்ட் உருவாக்கி விடுகின்றது. எனவே நீர் வந்து சூடாகுகின்ற போது அதுக்குள்ளே நிறைய பாக்டீரியாஸ் வந்து நிறைந்திருக்கும். அது அந்த நீர் வெப்பமாக்கப்படுகின்ற போது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஃபியூ அவர்ஸ் அந்த நீர் வந்து ஹீட் ஆகுகின்ற போதே அந்த பாக்டீரியாஸ் வந்து செழித்து வளரக்கூடிய வாய்ப்பை அது கொடுக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த பிரச்சனை என்ன சொன்னால் மைக்ரோ பிளாஸ்டிக் ப்ராப்ளம். சாதாரணமாகவே இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீருக்குள் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து கலந்து கொண்டே இருக்குமாம். இது என்னன்னு சொல்லி எல்லோருக்கும் தெரியும். டைனி பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஒரு ஃபியூ மில்லிமீட்டர் சைஸில் தானாம் அவை இருக்கின்றன. சாதாரணமாகவே ஒரு அறை வெப்பநிலையில் குறைந்த வெப்பநிலையிலும் கூட இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நீரில் கலந்திருக்கும். ஆனால் ஹீட் இருக்கின்ற போது அந்த ப்ராசஸ் வந்து மிகவும் விரைவாக்கப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மிக விரைவாகவே அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அந்த பாட்டிலிருந்து கலன்று நாங்கள் குடிக்கக்கூடிய அந்த நீருக்குள்ளே செல்வது மிக பாதிப்பான ஒன்று. அதுக்கு பிறகு எங்களுக்கு அந்த நீரை நாங்கள் பருகுகின்ற போது அது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய உணவோ அல்லது நீரிலோ அதிகமாக கலந்து விடுகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே பல ஆபத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஒன்றை நாங்கள் எங்களது வாகனத்துக்குள்ளே விட்டு வைத்து விட்டு அதனை உட்கொள்ளுகின்ற போதோ அல்லது விட்டு வைக்கின்ற போதோ அதிக ஆபத்து இருக்கின்றது என்பதைத்தான் இந்த தகவல் சொல்லி நிற்கின்றது. 10:35 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
1: 2 3 2 3 4 1 6 7 7 9 2 3 2 3 4 1 6 7 7 9 2 3 2 3 Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் உப்புல உப்பு வெக்டா இருக்கு. எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட என்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட். எல்லாம் அவங்க தான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேப்லானும் அக்செப்ட் பண்ணினம். அவங்களோட ஆஃபீஸ் அங்க இருக்கு.
2: August 2026 East Coast Sutula, August 1st to 9th, 1002 August 2026 East Coast Sutula, August 1st to 9th, 1002 August 2026 East Coast Sutula, August 1st to 9th, 1002 August 2026 East Coast Sutula, August 1st to 9th, 1002 August 2026 East Coast Sutula, August 1st to 9th, 1002 August 2026 East Coast Sutula, August 1st to 9th, 1002 August 2026 East Coast Sutula, August 1st to 9th, 1002 August 2026 East Coast Sutula, August 1st to 9th, 1002 August 2026 East Coast Sutula, August 1st to 9th, 1002 August 2026 East Coast Sutula, August 1st to 9th, 1002 August 2026 East Coast Sutula, August 1st to 9th, 1002 August 2026 East Coast Sutula, August 1st to 9th, 1002 August 2026 East Coast Sutula, August 1st to 9th, 1002 August 2026 East Coast Sutula, August 1st to 9th, 1002
1: உங்களுக்கு $1,390 மட்டுமே. ஜூலை 21 தேதிக்கு முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ் 6478523141.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
3: 416-461-6401.
4: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
5: 416-906-5656. Ganga Textiles and Fashion வழங்கும் க்ளோசிங் சேல். Sarees $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், செயின்ஸ் from $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
6: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
7: Everything you like, everything you need is found only here.
6: இஸ் எஃப்எம் 102.7.

0: music on your favorite station. 102.7. It's East FM.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours
2: 416-471-3982. உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779 Kingston and Galloway Sandipal 4251 Kingston Road Scarborough 647-980-4779
3: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 தேதி மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர
4: சுதன்
3: சுரேஷ்
4: சிந்தும்
3: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 நோட்ஸ் இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: என்ன யோசினே?
10: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு. ஏறிட்டு அடவு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
9: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
11: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
12: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: இன்றும் இசையுடன் இஸ்டெஃபம் உங்களுடன் 102.7.

எஸ்எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எஸ்எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 எஸ்எஃப்எம் 102.7@gmail.com எமது இமெயில் முகவரி. யூடியூபில் எஸ்எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எஸ்எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை இன்று போலதான் நாளைக்கும் கூட மாற்றம் இல்லாமல் நீடிக்கும். இன்றைக்கு 8% விலை உயர்வை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். எனவே அதே உயர்ந்த விலையுடன் தான் நாளைக்கும் கூட எரிபொருளை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூட சொல்லிக்கொள்ளலாம். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு பகல் பொழுதைத்தான் இன்றைய நாளும் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. 23 வெப்பநிலை, 23 நாங்கள் உணர்கின்றோம். மிக தெளிவாக வானம் இருக்கிறது, முகில் இல்லாமல், எனவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 26 இன்றைய நாளில் நாங்கள் உணர்கின்ற உயர்ந்த உடல்நிலையாகவும் கூட இருக்கும். இரவு பொழுதில் 12-11 இரவின் உடல்நிலையாகவும் இருக்கப் போகின்றது. இரவு 8:53 சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வாரம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக கடந்த வாரத்திலிருந்து நீடிக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தை தான் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றமை தொடர்பாக மீண்டும் ஒரு காலநிலை தகவல் பகிரப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு வறட்சியான அந்த நாட்களின் நீட்சி என்பது வருகின்ற வெள்ளி சனிக்கிழமை வரப்போகின்ற அந்த தண்ட ஸ்டோமோடு கொஞ்சம் நிறைவுக்கு வருகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டின் இந்த மீட்டியோலஜிக்கல் சமர் ஜூன் 1ஆம் தேதி நேற்று முன்தினம் ஆரம்பித்திருந்தது. இது வந்து ஒரு வறட்சியான ஒரு ஆரம்பமாகத்தான் இருந்திருக்கின்றது, வழக்கத்துக்கு மாறாக என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். வழக்கமாக என்று சொல்லி பார்த்தால் ஒரு ஸ்ப்ரிங் சீசனாக இது நீடிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி, எனவே மழை இருக்குமாம், இடையிடையே மழை வரக்கூடிய நிலைமையைத்தான் நாங்கள் வழக்கமாக எதிர்கொள்வோம். ஆனால் இந்த முறை சற்று ஒரு அசாதாரணமான நிலைதான், ஒரு ட்ரை ஸ்டார்ட்டாக இந்த மீட்டியோலஜிக்கல் சமருக்கு இருந்திருக்கின்றது என்பதைத்தான் நீங்கள் சொல்லலாம். கடந்த வாரத்திலிருந்தே ஒரு வாரத்திற்கு மேலாக நீடிக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் மிக்க வானத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம். இடையில் கொஞ்சம் கூட மழை இல்லாமல் தான் தொடர்ந்து இந்த சூரிய வெளிச்சத்தின் நீட்டிப்பு இன்னமும் கூட தொடர்கின்றது. எனவே நாளைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை தான் வருகின்ற இந்த மழை அதற்கு ஒரு நிறைவை கொண்டு வருகின்றது என்பது தொடர்பாகத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். புதன்கிழமை வந்து டொனோ பியர்சன் ஏர்போர்ட் தொடர்ச்சியான ஒரு 10 கன்சிகேட்டிவ் ரெயின் ஃப்ரீ டேஸை பதிவு செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். 2022 அக்டோபர் அதுக்கு பிறகு மிக நீண்ட காலத்திற்கு இந்த மாதிரி இந்த காலத்தில் தொடர்ந்து மழை இல்லாமல் சூரிய வெளிச்சத்திட நீடிக்கக்கூடிய நாட்களாக இவை தொடர்கின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முன்பு என்று சொல்லி பார்த்தால் கடந்த வருடமும் செப்டம்பர் மாதம் தொடக்கம் இதே மாதிரியாக தொடர்ச்சியான நாட்கள் வந்து சூரிய வெளிச்சத்தோடு நீடித்திருந்தன. எனவே ஒரு 8 மாத காலத்துக்கு பிறகு மீண்டும் நாங்கள் அதே நிலைமையை இப்போது சந்திக்கின்றோம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. இப்போது நகரக்கூடிய அல்லது உருவாகி இருக்கின்ற ஒரு சிஸ்டம் தான் நார்த் வெஸ்ட் பகுதியிலிருந்து வருகின்றதாம். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மழையை ஒன்டாரியோவுக்கு கொண்டு வருகின்றது. வெள்ளி இரவு வேளைதான் மழை வந்து கொஞ்சம் அதிகம் ஆரம்பிக்கலாம். பல இடங்களிலும் ஷவர்ஸ் அண்ட் தண்டர் ஸ்டோம் வந்து இருக்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். சனிக்கிழமையும் அந்த மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான இடங்களில் மழை இல்லை, ஆனால் ஒரு சில இடங்கள் வந்து ஐசோலேட்டட் ஸ்டோம்ஸை சந்திக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு 10-20 mm வரைக்கும் இந்த சதர்ன் ஒன்டாரியோவின் பல இடங்களிலும் ஒட்டுமொத்தமான மழை வந்து வருகின்ற வார இறுதியை ஒட்டி இருக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நிலையில் நாளைய நாளை பார்த்தால் மெயின்லி சனிதான். நாளைக்கும் கூட 25 வெப்பநிலை, 25 உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை 26-29 உணரப்படும். காலையில் வெளிச்சம் இருந்தாலும் அதுக்கு பிறகுதான் இந்த மழை, சொல்லப்பட்ட மழை ஆரம்பிக்கின்றது. இரவு வேளைதான் 3 mm வரைக்கும் மழை இருக்கும் வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை காலை மதியம் 3 mm வரைக்கும் மழை சொல்லப்படுகின்றது. மாலை வேளை கொஞ்சம் சூரிய வெளிச்சம் மட்டி பார்க்கலாம், ஆனால் மெல்லிய மழை துருளும் இருக்கலாம். இரவு பொழுதில் மீண்டும் 5 mm அளவிலான மழைக்கான சாத்தியங்கள் இதில் கூறப்படுகின்றன. 23 வெப்பநிலை, 27 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 24-28 உணரப்படும். சூரிய வெளிச்சத்தையும் முகில்கூட்டங்களையும் சேர்த்து காணலாம். திங்கக்கிழமை 24-27 உணரப்போகின்றோம். அன்றைக்கும் பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது எதிர்வு கூறப்படுவதையும் சொல்லிக்கொள்ளலாம். 11:03 இருக்கிறது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். ஈஸ்ட் எஃப்எம் கம்யூனிட்டி @gmail.com.

பதினொரு மணி பத்து நிமிடம். மீசெஃபமின் நேற்று என்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை பொழுதில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மீண்டும் தாக்குதல்கள் நடந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஈரானிய ஆயில் டேங்கர் ஒன்றை அமெரிக்க படைகள் தாக்கியமைக்கு பதிலடியாக குவைட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை நோக்கிய ஈரானின் ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டு 60க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் புதன்கிழமை என்பது தொடர்பான முக்கியமான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதல் வந்து ஒரு கிரிமினல் ஈரானியன் அக்ரஷன் என்று சொல்லித்தான் குவைத்தின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியின் பேச்சாளர் தெரிவித்திருப்பதையும் இங்கு கூற முடிகின்றது. தூதரகங்களும் கூட சேதமடைந்திருப்பதாக குவைத்தின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதே நேரம் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்ட் கோர்ப்ஸ் IRGC என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், குவைத் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அமெரிக்கா ஈரானியன் ஆயில் டேங்கரை தாக்கியதுக்கான ஒரு பதிலடி என்பது தொடர்பாகத்தான் அது தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் கல்ஃப் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களையும் கூட ஈரான் தாக்கியிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூறியிருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. அதே நேரம் ஈரான் மீது தாங்கள் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியதாகவும், குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஏவப்பட்டிருக்கின்ற ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாகவும் அல்லது இடைமறித்ததாகவும் அமெரிக்கா முன்னர் கூறியிருந்ததையும் கூட இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சமீபத்திய இந்த பதற்றம் அதிகரிப்பு வந்து தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஈரான் அமெரிக்க போர் நிறுத்தத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவாகியிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. குவைத்தின் ஏர்போர்ட்டில் ஈரானிய ட்ரோன் தாக்குதலில் உயிரிழந்த நபர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு இந்தியன் சிட்டிசன் என்று சொல்லியும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த தாக்குதலில் இன்னும் பல இந்தியர்கள் காயமடைந்திருப்பதாகவும் கூட இந்தியாவின் ஃபாரின் மினிஸ்ட்ரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த தாக்குதல் தொடர்பான ஒரு கடும் கண்டனமும் கூட இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினால் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இதே நேரம் இப்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து குவைத்தின் வெளியுறவு அமைச்சகம் 2 ஈரானிய தூதர்களை 24 மணி நேரத்திற்குள் தங்களது நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் ஈரானின் தூதரக பொறுப்பாளரையும் கூட அழைத்திருப்பதாகவும் இப்போதே இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இதற்கு முன்னர் வந்து US சென்ட்ரல் கமாண்ட் சென்காம் வந்து ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தது. ஹோமோஸ் நீரிணையில் இருக்கக்கூடிய குவஷன் தீவின் மீது இரவில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் இப்போதைய இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இதே நேரம் ஈரானிய ஆயில் டேங்கர் ஒன்றும் கூட அமெரிக்காவினால் தாக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாகவும் சென்காம் முக்கியமான செய்தியை பகிர்ந்திருக்கின்றது. April 13 அன்று தொடங்கியிருக்கக்கூடிய அந்த ஹோமோஸ் நீரிணையின் பகுதியின் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகையின் விதிமுறைகளுக்கு அடிப்படையாகத்தான் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கில்லாத எண்ணெய் கப்பல் ஒன்றை தாங்கள் தாக்கியிருக்கின்றோம் என்று சொல்லியும் சென்காம் தெரிவித்திருக்கின்றது. பல தடவைகள் தாங்கள் எச்சரிக்கைகளை கொடுத்தோம், ஆனால் அதை புறக்கணித்து பயணித்துக் கொண்டிருந்த அந்த கப்பலின் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். போட்ஸ்வானா கொடியுடன் தானாம் அந்த வசல் பயணித்தது என்பதையும் கூட சென்காம் சொல்லியிருக்கின்றது. எனவே அதன் மீது தாங்கள் ஒரு மிசைல் ஒன்றை ஏவி அந்த தாக்குதலை நடத்தினோம் என்பது தொடர்பாகவும் அமெரிக்கா தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லலாம். உடனடியாகவே இந்த தாக்குதல் தொடர்பான ஒரு கடும் கண்டனத்தை IRGC வெளியிட்டிருந்தது. ஹோமஸ் நீரிணையின் பாதுகாப்பை குலைப்பது ஆக்ரோஷமான அமெரிக்க இராணுவத்திற்கு பெரும் விலையை கொடுக்கும் என்று சொல்லியும் தாங்கள் உடனடியாக பதிலடியை கொடுப்போம் என்பது தொடர்பாகவும் IRGC தெரிவித்திருந்தது. எனவே அந்த பதிலடி நடவடிக்கையாகத்தான் இப்போது குவைத் மீதான இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஈரான் வந்து தொடர்ச்சியாக பல தடவைகள் தனது நாடு மீது அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு இந்த அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கக்கூடிய நாடுகளை குற்றம் சுமத்தி வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்.
பஹ்ரைன் மற்றும் குவைத் போன்ற நாடுகளுக்கு இந்த தாக்குதல்களுக்கான நேரடி தொடர்பும் சந்தேகமில்லாத ஒரு ஆதரவும் இருக்கின்றதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் என்பதையும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. எனவே அமெரிக்கா ஈரானிய கப்பல்களையும் அல்லது ஈரானிய பகுதிகளையும் தாக்குகின்ற போது தாங்கள் இந்த நாடுகளை தொடர்ந்து தாக்குவோம் என்பது தொடர்பான ஒரு செய்தியும் கூட ஈரானினால் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 11:15 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
2: உதயன் சர்வதேச விருது விழா. வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நெகட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்கட்டன் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
11: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
12: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
11: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
12: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
11: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
12: அழகோ அழகு 647-787-3784.
0: Summer, East FM 102.7.

கௌரதீபம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்திருக்கின்றது. நேரம் 11:28 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய பனி படலங்கள் கடந்த 10 வருடங்களில் மிக மிக விரைவாக மாறி வருகின்றன என்பதை யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி எடுத்திருக்கக்கூடிய படங்கள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் மீண்டும் கூறியிருக்கின்றார்கள். அந்த பனிப்படலங்களின் அந்த விளிம்புகள் வந்து மிக மிக மெல்லியவையாக மாறியிருக்கின்றன என்பதைத்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த கிரீன்லாண்ட்ஸ் கிளேசியர்ஸ் வந்து மிக மிக விரைவாகவே மிக அதிகமான பனியை கடலுக்குள் கொட்டி வருகின்றது என்பது தொடர்பாகத்தான் அந்த விவரங்கள் மீண்டும் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அந்த பனிப்படலங்கள் வந்து மிக மிக அதிகமாகவே அதன் அந்த எடையை அல்லது அதன் அளவை இழந்து வருகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே முழுமையாக சொல்வதாக இருந்தால் கிரீன்லாண்டின் ஐஸ் ஷீட்ஸ் வந்து சுருங்கி இருக்கின்றது என்பதைத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் இந்த மாற்றம் வந்து ஸ்பேஸிலிருந்து பார்க்கின்ற போது தெளிவாக தெரியக்கூடிய வகையிலும் கூட இப்போது பெரிய மாற்றமாக இருக்கின்றது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த ரேபிட் மெல்டிங் என்று சொல்லப்படுகின்ற பனி உருகுதலின் அந்த விரைவான அந்த ஒரு மாற்றம் வந்து உலக அளவிலே மிக அழிவுகரமான சூழ்நிலைகளை உருவாக்கலாம் என்பதையும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லலாம். இஎஸ்ஏ அனுப்பியிருக்கக்கூடிய அல்லது எஸ்ஏ அனுப்பியிருக்கக்கூடிய கொப்பர்னிக்கஸ் சென்டினென்டல் 1 அந்த சேட்டலைட்ஸ் அதில் இருக்கக்கூடிய ரேடர் இமேஜஸ் வந்து இந்த ஒரு தகவலை தங்களுக்கு தந்திருக்கின்றது என்பதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். கிரீன்லாண்டின் ஐஷீட் வந்து அதன் அந்த கிரீன்லாண்டின் மேற்பரப்பின் 80% நிறைத்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். செகண்ட் லார்ஜஸ்ட் ஐஸ் மாஸ் இன் த வேர்ல்டு என்று சொல்லித்தான் அந்த கிரீன்லாண்டின் ஐஸ் ஷீட் வந்து பார்க்கப்படுகின்றது. அட்லாண்டிக் ஐஷீட் தான் இதுவரைக்குமே மிக பிரம்மாண்டமான ஐஷீட்டாக இந்த பூமியிலே நீடிக்கின்றது. அதுக்கு அடுத்ததாகத்தான் இந்த கிரீன்லாண்டின் ஐஷீட் வந்து 2வது பெரிய பனிப்படலமாக நீடிக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதன் அளவு குறைந்திருக்கின்றமை தான் பெரிய கவலையை இப்போது உருவாக்கியிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இன்னும் ஒரு முக்கியமான பகுதியை ஆய்வு செய்திருக்கின்றதாம். அதில் இந்த வருடத்தின் ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடைப்பட்ட கால பகுதியில் நார்த் ஈஸ்ட் கிரீன்லாண்ட் ஐஸ் ஸ்ட்ரீம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய சுருக்கமாக நேகிஸ் என்று சொல்வார்கள் அந்த பகுதியை மிக அதிகமாகவே அவதானித்திருக்கின்றார்கள். இந்த பகுதி

வந்து அந்த கிரீன்லாண்டின் அந்த பனிப்படலங்களில் இருந்து உருகக்கூடிய அந்த நீர் வழிந்தோடக்கூடிய மேஜர் ட்ரெயினேஜ் சிஸ்டமாக காணப்படுகின்றது என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இது வந்து 12-17% கிரீன்லாண்டின் ஐஸ் ஷீட் அதன் பல பகுதிகளை நேரடியாகவே கடலுக்குள் கொண்டு சென்று கொட்டக்கூடிய ஒரு நிலைமையை தான் இப்போது நாங்கள் அவதானிக்கின்றோம் என்பதையும் அந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியின் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். நோர்த் அட்லாண்டிக் ஓஷனில் தானாம் உருகுகின்ற அந்த நீர் சென்று சேருகின்றது என்பதையும் கூட அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். கடந்த 10 வருடங்களில் இந்த மாற்றம் வந்து விரைவான ஒரு மாற்றமாக அவதானிக்கப்படுகின்றது. பெருமளவிலான அந்த பனி நீர் வந்து உருகியதன் விளைவாக அந்த ஐஷீட் வந்து மிக மெல்லியதாக இப்போது மாறியிருக்கின்றதாம். அதன் பெருமளவிலான அந்த நிறையை அது இழந்திருக்கின்றது. அதே நேரம் உருகுகின்ற நீர் விரைவாக பாய்ந்தோடி அட்லாண்டிக் கடலுக்குள்ளே அது கலக்கின்றது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இது வந்து முழுமையாக அந்த உலகத்தின் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் என்பதைத்தான் இந்த தகவல்கள் கூறுகின்றன. அதே நேரம் ஏற்கனவே வார்மிங் வேர்ல்டில் தான் நாங்கள் இருக்கின்றோம். குளோபல் வார்மிங் வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி தான் இந்த கிரீன்லாண்டின் ஐஷீட்டை உருக செய்கின்றது. ஆனால் அந்த உருகுதல் என்பது முழுமையான உலகத்திற்கும் பாதிப்பை கொண்டு வரும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த கிளேசியர் ஐஸ் என்று சொல்லி பார்த்தால் அதில் 12% கிரீன்லாண்டில் காணப்படுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பனிப்பாறை பனி 12% கிரீன்லாண்டில் காணப்படுகின்றது. அது முழுமையாக உருகி போனால் உலக கடல்கள் 7 மீட்டர் உயரக்கூடியதாக இருக்குமாம். அந்த கடல் மட்டம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். 7 மீட்டர் உலக கடல் மட்டத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு அந்த கிரீன்லாண்டின் ஐஷீட் முழுமையாக உருகினால் அந்த பாதிப்பு உலகம் முழுவதும் உணரப்படும் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த 180 ஆண்டில் இருந்திருக்கக்கூடிய கடல் மட்டம் குளோபல் சீ லெவல் என்று சொல்லி பார்த்தால் அந்த காலத்திலிருந்து இப்போது 8-9 இன்சஸ் உயர்வு அவதானிக்கப்படுகின்றது என்பதை நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுதான் இந்த NOAA தெரிவித்திருப்பதையும் இங்கு கூறிக்கொள்ளலாம். இந்த மாதிரி கடல் மட்டம் உயர்வதற்கான மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாளராகத்தான் இந்த கிளேசியர்ஸ் வந்து இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அவை விரைவாக உருகுகின்ற போதுதான் இந்த மாதிரியான தெளிவான மாற்றம் கடல் மட்டத்திலும் கூட அவதானிக்கப்படுகின்றது என்பதும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. 11:34 நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைரன் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 7548881.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
6: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. TicketMaster.ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:47 ஆகியிருக்கின்றது. ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டொனோவின் இளம் முன்னணி பாடகர்கள் தென்னிந்திய பிரபல இசைக்குழுவோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசை இரவு June 6 சனிக்கிழமை மாலை 6:01 பிக்கரிங் கசினோ ரிசார்ட்டில். டிக்கெட் மாஸ்டர் .ca மூலமும் குறிப்பிட்ட சில இடங்களிலும் இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். விவரங்களை அறிந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை ரசித்து மகிழ அழையுங்கள். 6437336559 எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். யுக்ரைன் வந்து ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றது என்பதைத்தான் செய்திகள் சொல்லுகின்றன. எதற்காக இந்த தாக்குதல் இப்போது நடத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால், ரஷ்யா ஏனைய நாடுகளை நோக்கி தனது ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இப்போது ஒரு மேஜர் எக்கனமிக் ஃபோரம் ஒன்றை நடத்துகின்றதாம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கக்கூடிய வகையில்தான் இந்த முக்கியமான ஒரு எக்கனமிக் ஃபோரம் ஒன்று நடத்தப்படுகின்ற நிலையில் அதன் ஆரம்பம் நிகழ்கின்ற போதுதான் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கின் மீது யுக்ரைன் ஒரு தாக்குதல் ஒன்றை நிகழ்த்தியிருப்பதை காட்டக்கூடிய செய்திகளும் புகைப்படங்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இந்த இவெண்டில் வந்து நிறைவு நாளில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை விளாடிமிர் புடின் அவர்கள் உரையாற்றப் போகின்றார் என்பதை கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த சிட்டி மீதுதான் இப்போது தாக்குதல் நடத்தப்பட்டதை காட்டக்கூடிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவிலிருந்து ஒரு சிறிய தூதுக்குழு உட்பட 130 நாடுகளை சேர்ந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் இந்த எக்கனமிக் ஃபோரமில் கலந்து கொள்வதற்காக ரஷ்யாவுக்கு வந்திருக்கின்ற நிலையில்தான் இந்த தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. ஒரு 59 ட்ரோன்ஸ் ஏவப்பட்டு அவை தங்களது அந்த வான் பாதுகாப்பு அமைப்பினால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் கூட ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கின் 3 மாவட்டங்களில் தாக்குதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதையும் கூட ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் இந்த தாக்குதலுக்கான பதிலடி கொடுக்கப்படும் என்பதையும் கூட ரஷ்யாவின் பேச்சாளர் டிமிஸ்ட்ரி பெஸ்கோவ் தெரிவித்திருப்பதாகவும் கூட இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தின் இன்டர்நெட் இணைப்பும் கூட துண்டிக்கப்பட்டிருந்தது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய புல்கோவோ ஏர்போர்ட்டும் கூட தற்காலிகமாக மூடப்பட்டதையும் செய்திகள் சொல்லுகின்றன. அதை தாண்டி அந்த இடத்திற்கு அண்மையில் இருக்கக்கூடிய லாட்வியா, எஸ்டோனியா போன்ற நாடுகளும் கூட ஏர்ரைட் அலர்ட்ஸை மக்களுக்கு வழங்கியிருந்ததும் கூட இந்த தாக்குதல் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு யுக்ரைனியன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் இந்த தாக்குதல் தொடர்பாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார் என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். தாங்கள் வந்து பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கு தயாராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் யுக்ரைனின் தொலைதூர தாக்குதல்களை நாங்கள் இப்போது திட்டமிட்டு ரஷ்யா மீது செயற்படுத்தி வருகின்றோம் என்பதையும் யுக்ரைனியன் பிரசிடென்ட் தெரிவித்திருப்பதையும் கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளையே நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். சூரிய வெளிச்சமிக்க அழகான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாளையும் நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கப் போகின்றோம். 24 வெப்பநிலை இப்போது 24 உணரப்படுகின்றது. 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 26 கூடிய உணர்நிலையாக உணரப்படும். எரிபொருள் விலை இன்றைய அதே விலையில்தான் நாளைக்கும் இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் இன்றைய தினம் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதிமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மற்ற சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள் நீதன் கந்தசாமி. அலை Community Legal Services 289-242-5450.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
3: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள் 647-962-1569. 647-962-1569.
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக் இன் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 முதல் இரவு 9 வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 முதல் இரவு 9 வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமாரன், 416-844-7390.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அரிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நேரம் சரியாக 12 மணி, இப்பொழுது தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் எஸ்டெஃபமில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொரண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2026 புதன்கிழமையின் ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வலிமை போன்ற ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். eastfm.ca உலகத்தில் எந்த பகுதியிலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே வேளையிலே பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழூடாகவும், யூடியூபில் eastfm 102.7 உடாகவும் பார்த்து மகிழலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212-1234-1212. அதே போன்று மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அப்படியே வந்து நாங்கள் வெளியே வானிலையை பார்க்கலாம். 25 இப்போது ஜே ஜே என்று இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 28 இருக்க போகிறது. மூன்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த அழகான வெளிச்சமான புதன்கிழமையாக இன்றைய நாள் இருக்கப் போகின்றது. அதே வேளையிலே நாளைக்கு 27 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். வருகின்ற நாட்களில் கூட இனி இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 அண்மைக்கின்ற வெப்பநிலையெல்லாம் வரப்போகின்றன. அப்படியான காலநிலை தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்தவித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. 12 மணி 1 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இருந்தா நான் ஒண்ணு சொல்லுவேன். எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்ரு பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்மா
1: டெல
0: பாத்திரம். நீ சொல்றதுக்கு நான் கை வேணாயிட்டேன், அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன். பிருந்தா

பன்னிரண்டு மணி 8 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. இந்த பாட்டை கேட்டாலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்து ஒட்டிக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, அந்த பாடலில் வந்து அந்த பைக் ஓட்டுற மாதிரி ஜீவா அந்த ஆக்ஷனோடு இருப்பார். அதற்கான ஒரு நாள் தான் இன்றைய நாள். ஆக்ஷன் போடுறதுக்கு இல்லை, ஆனால் உண்மையில் வந்து ஓட்டுறதுக்கு உதவக்கூடிய அந்த வாகனம், 2 சக்கர வாகனம், பைசைக்கிள். பைசைக்கிளுக்கான 4 ஜூன் 3ஆம் தேதி சமர்லேயும் இவருக்கான முக்கியத்துவம் அதிகம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். குட்டீஸ்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் பைக்கிங் செய்வது தெரிந்த விஷயம், ஒரு ஆரோக்கியமான பழக்கம் கூட. அது மாத்திரமல்ல, பாதுகாப்பாகவும் இருந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த பைசைக்கிளுக்கான நாள் வேர்ல்டு பைசைக்கிள் டேயாக இன்றைய நாள் இருக்கின்றது, ஜூன் 3ஆம் தேதி. அதே போன்று எங்களுக்கெல்லாம் ஒரு உயிர் கொடுக்கிறவர் என்று கூட சொல்லலாம். அவரை பற்றி தனிப்பட்ட கருத்துக்கள் வேறு இருந்தாலும், ஆனால் இசை ஞானி என்று சொன்னால் அவரை நாங்கள் இந்த இசைத்துறையிலே வந்து நாங்கள் அவரை கடந்து செல்ல முடியாது. இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய பிறந்த நாள் கூட இன்றைய நாள். 83வது பிறந்த தினத்தை அவர் இன்றைக்கு கொண்டாடுகின்றார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நாளைக்கு இன்னும் ஒரு லெஜெண்ட் எஸ்பிபி அவர்களுடைய பிறந்த தினம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். ஜெலஸ், நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்குள் தெரியாமல் இருந்தாலும் அதற்கு முன்னர் இருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஜெலஸ் கிட்டத்தட்ட ஒரு வால்மார்ட் மாதிரியானது, ஆனால் அதே போன்று அந்த சீப்பான ஒரு அளவுக்கு நாங்கள் கட்டுப்படியாகக்கூடிய விலைகளில் பொருட்களையும் வாங்கக்கூடியதாக, குழந்தைகளுக்கான பொருட்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கக்கூடிய ஒரு கடை தான் இந்த ஜெலஸ். ஜெலஸ் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் மூடிவிட்டு சென்றார்கள். அதுக்கு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த ஆண்டுகளில் ஒரு பொப்பப்பாக வந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையிலே மீளவும் ஜெலஸ் புதிய மேனேஜ்மெண்ட்டும் வந்திருக்கின்றது. இந்த நிலையிலே அவர்கள் மீளவும் தங்களுடைய அந்த கடைகளை வந்து திறப்பது தொடர்பாக ஆலோசிக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒன்று எட்மண்டனிலே திறக்கப்பட்டிருக்கின்றது, கனடாவிலே முதலாவது லொக்கேஷன் மீளவும் இந்த டிஸ்கவுண்ட் ரீட்டெய்லருடையது. அதற்கு பின்னர் இப்போது இந்த மாதம் ஜூன் 18ஆம் தேதி டொரண்டோவிலே யோக்டேல் மோலுக்கு தெற்கு புறத்திலே ஆஃபீஸ் ரோடு அந்த பகுதியில் ஒரு கடையை திறக்க இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஜூலையிலே வின்சர்லே டெக்கம் அந்த மோலுக்குள்ளே இந்த ஜெலஸ் வந்து வர இருக்கிறது அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியே படிப்படியாக தாங்கள் ஸ்காப்ரோ, பிராம்டன், கல்கரி, வான்கூவர், ஒட்டாவா போன்ற இடங்களிலும் தங்களுடைய அந்த லொக்கேஷன்ஸை வந்து கொண்டு வருவது தொடர்பாக தாங்கள் ஆலோசித்து வருகின்றோம் அப்படி என்று சொல்லி ஜெலஸ் இப்போது கூறியிருக்கின்றது. பலருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கூட இது இருக்கலாம். 12:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: வாவ், அது எப்படி உங்கள ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: சென்டர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidya, Mechanicum Middlefield Committee. Ilavasa Aalosanaigalukku 416-299-1020.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
0: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் DC முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514, 416-455-3514.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பன்னிரண்டு மணி 23 நிமிடம் பாசமலர்கள் திரைப்படத்திலிருந்து நல்லக்கான பாடலை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம் வந்து பாசத்தோட பேச்சுவார்த்தை மேசைக்கு வாங்க அப்படி என்று சொல்லி ஃபோர்ட் கவர்மெண்ட்டை வந்து ஆண்டாரியோவினுடைய மேஜர் எஜுகேஷன் யூனியன்ஸ் வந்து இப்போது அழைத்திருக்கின்றன. உத்தியோகபூர்வமாக இன்றைய நாள் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஃபார்மல் லீகல் நோட்டீஸை வந்து அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். இது அனுப்பப்பட்டு 15 நாட்களுக்குள் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன் என்று சொன்னால், இந்த ஆகஸ்ட் 31 தேதியோடு அவர்களுக்கான அந்த கலெக்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் வந்து காலாவதி ஆகின்றனாகவே, அதற்கு முன்னராக எஜுகேஷன் மினிஸ்டரோடு தாங்கள் பேசுவதற்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். யூனியன்ஸ் என்று சொல்லி பார்க்கையில் எலிமெண்டரி டீச்சர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஆண்டாரியோ, ஆண்டாரியோ செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃபெடரேஷன், ஆண்டாரியோ இங்கிலீஷ் கேத்தலிக் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இப்படி என்று சொல்லி, ஃப்ரெஞ்ச் AEFO, அதே போன்று ஆண்டாரியோ ஸ்கூல் போர்ட் கவுன்சில் ஆஃப் யூனியன்ஸ், இவங்க எல்லாருமே இணைந்து தான் இந்த அழைப்பை வந்து இப்போது விடுத்திருக்கின்றார்கள். சரி, அதே போன்று இன்றைக்கு ஸ்ட்ரீட் கார்ஸ் ஒரு பகுதியில் வந்து இயங்காது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது வந்து ஈஸ்ட் பவுண்ட் நோக்கியது இயங்க போவதில்லை. ஏனென்றால் ஒரு ட்ரக் வந்து பாலத்திலே போய் டக்குன்னு முட்டிட்டு இருக்கிறாராம். காலை 8:20 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. கிங் ஸ்ட்ரீட் வெஸ்ட் அண்ட் அட்லாண்டிக் அவென்யூ லிபர்ட்டி வில்லேஜில், இந்த பகுதியிலே கிங் ஸ்ட்ரீட் வெஸ்ட் அண்ட் அட்லாண்டிக் அவென்யூ பகுதியில் இந்த ட்ரக் வந்து பாலத்தில் போய் முட்டிட்டு இருந்ததால் அதுக்குள்ளால் எப்படி ஸ்ட்ரீட் கார் போகிறது, இதனால தான் போது 504A, 504, 504B இந்த ரெண்டு ஸ்ட்ரீட் காசும் வேறு திசைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன. அதாவது டஃப்ரின் ஸ்ட்ரீட், குயின் ஸ்ட்ரீட் வெஸ்ட், ஷோ ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு பகுதிகளின் ஊடாக அவை திசை திருப்பப்பட்டிருக்கின்றனவாம். அதே போன்று ஸ்ட்ரீட் காஸ் வெஸ்ட் பவுண்ட் நோக்கியவை கிங் ஸ்ட்ரீட் ஊடாக சென்று கொண்டுதான் இருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஷடில் பஸ்ஸஸ் வந்து இயங்குகின்றனவாம் சனிசைட் அவென்யூக்கும் ஸ்ட்ராச்சன் அவென்யூக்கும் இடைப்பட்ட பகுதியிலே. கிட்டத்தட்ட அநேகமாக இது நாளை வரைக்கும் இந்த பழுது பார்த்தல் இருக்கலாம், அந்த பகுதியில் வந்து ஸ்ட்ரீட் காஸ் இயங்காது அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக டிடிசியினுடைய ஸ்போக் பர்சன் வந்து தெரிவித்திருக்கின்றார். பிரிட்ஜ் வந்து பார்க்கறதுக்கு ஓகே போல தான் இருக்குதான், பழுதடைந்த மாதிரி தெரியவில்லை, இருந்தாலும் அதையும் பார்க்க வேண்டும். அதே போன்று அதற்கு இந்த ஓவர்ஹெட் வயர்ஸ் இருந்திருக்கின்றன. ஆகவே அந்த வயர்ஸ் எல்லாம் சரியான நிலையில் தான் இருக்குதா, அங்கே அதுழுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பல விடயங்களே அவர்கள் பார்க்க வேண்டும். சேஃப்டி ரீசன் இதெல்லாம் பார்த்துவிட்டு அநேகமாக நாளைக்குத்தான் அந்த ஈஸ்ட் பவுண்ட் நோக்கிய ஸ்ட்ரீட் காஸ் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். 12:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

ஆண்டாரியோவின் 255,000-க்கும் மேலான ஆசிரியர்களை பிரதிநிதித்துவம் செய்யும் தொழிற்சங்கங்கள் பேரம் பேசும் மேசைக்கு வரும் அதிகாரப்பூர்வ அழைப்பினை மாகாண அரசிடம் விடுத்துள்ளன. இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டு 15 நாட்களிற்குள் பணியிட ஒப்பந்த பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்களுக்கும் ஆண்டாரியோ அரசுக்கும் இடையிலான பணியிட ஒப்பந்தம் காலாவதியாகின்றது. தமிழ்நாட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் பதவி விலகியதனால் வெற்றிடமாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தம்மோடு கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கு வழங்குவதாக தமிழக வெற்றிக்கழகம் அறிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான விஜயை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் நேரில் சந்தித்து பேசியிருந்தார். தேர்தலுக்கு முன்னர் திமுகவிடம்

0: ஒரு மாநிலங்களவை பதவியை பெற்ற காங்கிரஸ் தேர்தலுக்கு பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்திடமும் மாநிலங்களவை பதவியை கேட்டு பெற்றுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்தபோது தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணையும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அதிக ஆசனங்களை பெறுவதற்கு காங்கிரஸ் பேரம் பேசியதாக ஏற்கனவே விமர்சனங்கள் உள்ளன. இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக உயிர் நீத்த தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவேந்தலை ஏற்பாடு செய்கின்றமைக்காக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் போலீஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். நினைவேந்தல்களை அனுமதிப்பதாக தேசிய மக்கள் சக்தி அரசு கூறுவதற்கு முரணாக தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகளை மறுக்கும் நிலைமைகளே உள்ளதாக தியாகராஜா நிரோஷ் குற்றம் சாட்டியுள்ளார்.
1: East FM Tamil செய்திகள்.
2: நல்ல பாட்டு நல்ல விஷயம்
3: FM 102.7
2: East FM.
4: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476.
5: என்றும் இசையுடன் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 5086 95 52 4165088 95 52 IP Gold House திருமணம் பூ பணி தனி ராட்டவிழா கோவில் நகைகள் காசுமாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்ும் பல தெரிவுகளுக்கு IP Gold House Diamond பதித்த நகைகளுக்கு 55% off Pearl Jewelries வாங்கினால் செய்கூலி இல்லை சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன IP Gold House 4D New Delhi Drive Unit 6 Markham 905 5540 5890
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசன் ரைக்கோடுங்கள். கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள் தோடுகள் செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1 016.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
6: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அமேசான் பிரைம் டே வர இருக்கின்றது இந்த மாதம் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. June 23 தொடக்கம் 26 வரையில் இந்த அமேசான் பிரைமிலே நீங்கள் கிட்டத்தட்ட 40% வரையில் குறைவான விலையிலே பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மெம்பர்ஸுக்கு வந்து இன்னமும் அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியும், க்ளோதிங், பியூட்டி, கிச்சன்வேர், ஹோம் குட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட பொருட்களை நீங்கள் இந்த அமேசான் பிரைமிலே ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்டிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிஆர்ஏ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றது. யாராவது எங்கேயாவது கவனிக்காமல் ஏதாவது இன்வெலப்பட்டிருந்தீங்க அல்லது ஏதாவது கடிதங்களை பார்க்காம இருந்தீங்கன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளலாம் அடிச்சு பிடிச்சேன்னு சொன்னால், யாராவது இந்த சிஆர்ஏ மூலம் அனுப்பப்பட்ட செக் ஏதாவது மாற்றாமல் நீங்கள் வைத்திருக்க முடியும். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 2 பில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான செக்ஸ் வந்து அன்கேஷ்டாக இருக்கின்றன. அது அவை வந்து பணமாக்கப்படவில்லை அப்படி என்று சொல்லி சிஆர்ஏ வந்து இப்போது தெரிவித்திருக்கின்றது. ஆகவே நீங்களும் யாராவது இப்படி சிஆர்ஐடமிருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வருமோ இல்லையோ தெரியல, ஆனால் பார்க்காம நிறைய பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. கிட்டத்தட்ட 2 பில்லியன், அதாவது 1.9 பில்லியன் அளவிலான செக்ஸ் வந்து இன்னமும் கேஷ் பண்ணப்படவில்லை என்று சொல்லி சிஆர்ஐ தெரிவித்திருக்கின்றது. 12:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaaganam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
8: பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழியுங்கள். சகலவிதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
9: ஸ்காபரோவில்
10: அகரம் சில்க்,
9: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
10: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
9: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
10: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
9: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
10: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியே வெப்பநிலையை நாங்கள் பார்க்கலாம். ஒரு சிறந்த காலநிலை தான், 26 இருக்கின்றது. 28 இன்று அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகின்றது. அதே வேளையிலே நாங்கள் இந்த 28 4 மணி அளவில் பெற இருக்கிறோம் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. நாளைக்கு 27 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகின்றது. நாளைக்கு சூரிய வெளிச்சம் மிகமணிந்த பொழுதாக இருக்க போகிறது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்தவித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நேற்றிலிருந்து இன்றைக்கு 8% அதிகரிச்சிருந்தது. அதே போதும் என்று கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க போல இருக்கு. சரி, அதே எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கு. நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்கலாம். 102.7 ஊடாக அல்லது வந்து eastfm.ca ஊடாக உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தீங்க என்று சொன்னாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகள முடியும். eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகளலாம் மொபைல் போன்ஸ் ஊடாக. அதே போன்று பிரதி மாதம் அறிவிக்கப்படுகின்ற காணொலிகளை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ் ஊடாகவும் யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் பார்த்து மகளலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான விட எங்களுக்கு 416-824-1212, 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

0: உன்னை சிந்திக்க.
1: ஒரு மணி 7 நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வழியிலே பார்க்கலாம், ஏராளமான வாகனங்கள் வந்து மீளழைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஜிஎம் ஜெனரல் மோட்டர்ஸினுடைய வாகனங்கள் 200க்கு மேற்பட்டவை. இது என்ன விஷயம் என்று சொன்னால், ஏர்பேக் இன்ஃப்ளேட்டர்ஸ் வந்து பழுதடைந்திருக்கக்கூடும். அதாவது அவை சும்மாவே வந்து எந்த தேவையும் இல்லாமலே அவை வெளிவரக்கூடியதாக இருக்கும். இதனால் வந்து காயங்கள் ஏற்படும் என்று சொல்லி அதன் காரணமாக இவை மீளழைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வந்து 2018 செவ்ரலே சில்வராடோ இந்த மாடல், 2019 மாடல், அதே போன்று ஜிஎம்சி சியரா 2018, ஜிஎம்சி சியரா ஹெச்டி 2019, இப்படி என்று சொல்லி இந்த வாகனங்கள் மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வந்து டீலர்ஷிப்புக்கு கொண்டு போய் இது தொடர்பான இந்த கர்டன் ஏர்பேக் மாடியூல்ஸை வந்து சரி பண்ணிக்கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி ஜிஎம் மோட்டார்ஸ் வந்து தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று வேறு டொயோடா வாகனங்கள் வந்து ஒரு 17,000 அளவில் மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. இது என்ன விஷயம் என்று சொன்னால், என்ஜின், அதாவது இந்த என்ஜின்கள் வந்து சரியான முறையிலே உற்பத்தி பண்ணப்படவில்லை அப்படி என்று சொல்லி அவையும் வந்து மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 3.4 லிட்டர் ட்வின் டர்போ என்ஜினை கொண்ட வாகனங்கள் இப்படி மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. 2024 லெக்சஸ் ஜிஎக்ஸ் 550, 2023 லெக்சஸ் எல்எக்ஸ் 600, அதே போன்று 2023-2024 டொயோடா டன்ரா, இந்த வாகனங்கள் மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. என்ஜின் வந்து சரியாக உற்பத்தி பண்ணப்படவில்லை. இதனாலும் அதிக ஆபத்துக்கள் இதை ஓட்டுபவர்களுக்கு இருக்கும் அப்படி என்று சொல்லி இந்த ரெண்டு வாகனங்களும் மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. என்ஜின் காரணமாக டொயோடாவும், அதே போன்று ஏர்பேக் வந்து தண்டப்பாட்டுக்கே வழியில் வந்துடும் என்று சொல்லி ஜிஎம் மோட்டார்ஸும் வந்து தங்களுடைய வாகனங்களை மீளழித்திருக்கின்றன. 1:09 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நாட்டுக்கொரு பண்பலை மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத் துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
2: கலர் ரிப்பன்,
1: சுரேஷ்,
2: சங்கீத மேகம்,
1: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்,
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிஸ்ஸிஸ் ஆகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
9: 102.7.

1:21 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்பார்க் லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டொரண்டோவின் இளம் முன்னணி பாடகர்கள் தென்னிந்திய பிரபல இசைக்குழுவோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசையிரவு June 6 சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டில் ticketmaster.ca மூலமும் குறிப்பிட்ட சில இடங்களிலும் இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். விவரங்களை அறிந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை ரசித்து மகிழ அலையுங்கள். 6473365529 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் EFM 102.7. 1:22 சரிந்த வழியிலே டிம் ஹார்டன்ஸ் வந்து தெரிவித்திருக்கின்றது, தாங்கள் ஒரு கிரெடிட் கார்டு ப்ரோக்ராம் ஒன்றை வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் கொண்டு வந்திருந்தோம், அதை இப்போது நாங்கள் நிறுத்த இருக்கிறோம் October 1 அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. ஏன்னா வேறு வேறு வழிகளை நாங்கள் இனி ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியும் அது தெரிவித்திருக்கின்றது. நியோ ஃபைனான்சியல் அவர்களோடு இணைந்துதான் இந்த ஒரு கிரெடிட் கார்டு ப்ரோக்ராம் வந்து வழங்கப்பட்டிருந்ததாம் 2023 ஆண்டிலே. அது October 1 நிறைவிற்கு வருகிறது அப்படின்னு சொல்லி டிம் ஹார்டன்ஸ் வந்து தெரிவித்திருக்கின்றது. அவை நீங்கள் யாராவது இந்த கார்டை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதற்குள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு டிம் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வரும். இல்லாவிட்டாலும் நீங்கள் அந்த கார்டை தொடர்ந்து பயன்படுத்த முடியும், ஆனால் அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி டிம் ஹார்டன்ஸ் சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் இனி வந்து நியோ ஃபைனான்சியல் தான் அதை வந்து மேனேஜ் பண்ண போகின்றது. அது மாத்திரமல்ல அதனூடாக நடைபெறுகின்ற டிரான்சாக்ஷன்ஸுக்கு வந்து டீம்ஸ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸும் இருக்க போவதில்லை என்று சொல்லி டீம் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே இப்படி ஒரு கார்டு சிஸ்டம் வந்து 2014 கூட இது CIBC-யோடு இணைந்து டிம் வந்து கொண்டு வந்திருந்ததாம் டபுள் விசா கார்டு அப்படி என்று. அது பிறகு ஒரு 5 ஆண்டுகளுக்கு பின்னர் 2019 நிறைவு பெற்றிருந்தது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு இன்னொரு ஆப்ஷனும் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த நியோ ஃபைனான்சியல் மாஸ்டர் கார்டை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கொள்வதன் மூலம் நீங்கள் கேஷ் பேக்கை கூட பெற்றுக்கொள்ளலாம் விரும்பினால் எலிஜிபிளான கஸ்டமர்ஸ் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. சாய்ஸ் இஸ் யூஎஸ் அப்படி என்று சொல்லலாம். 1:23 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடா அடங்கலான உலகின் பல நாடுகள் மீது மேலும் 10% வரி விதிப்புகளை அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் உத்தேசித்துள்ளது. இந்த புதிய வரிகளில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றும், கடந்த சில மாதங்களாகவே டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் இதனை திட்டமிட்டே வந்ததாகவும் கனேடிய பிரதமர் மார்க் கானி தெரிவித்துள்ளார். தொழிலாளர் இறக்குமதிக்கு எதிராக இந்த வரிகளை அமெரிக்கா உத்தேசித்துள்ள நிலையில், குறித்த நோக்கத்திற்கு கனடா ஆதரவளிப்பதாகவும், கட்டாய தொழிலாளர் பணியமர்த்தலுக்கு எதிரான சட்டமூலத்தை கனடா விரைவில் கொண்டுவரும் எனவும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள மகேஷ்குமார் அகர்வால் முதலமைச்சர் விஜயை தலைமை செயலகத்தில் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கடந்த ஆட்சியில் திமுக அரசிற்கும் மத்திய தேர்வாணையத்திற்கும் இடையில் நிலவிய குழப்பங்களினால் பொறுப்பு இயக்குநர் மாத்திரமே காவல்துறைக்கு நியமிக்கப்பட்டிருந்தமை கரிசனையாக இருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கான நிரந்தர காவல்துறை தலைமை இயக்குநரை முதலமைச்சர் விஜய் நியமித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு முன்னுரிமை வழங்க உள்ளதாக காவல்துறையின் தலைமை இயக்குநராக பதவியேற்ற பின்னர் மகேஷ்குமார் அகர்வால் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட விவகாரங்களில் குற்றவாளிகளை கண்டறிவதிலும் தண்டனைகளை பெற்றுத் தருவதிலும் நிலவும் மந்த நிலையினால் நாட்டில் நீதி மழுங்கடிக்கப்பட்டுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சி சாடியுள்ளது. அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை பழிவாங்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுவதாக பொதுஜன பெரமுன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: 416-888-9492.
1: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு உண்மையான கதையை தான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க வீடு வாங்கறதுக்காக. நல்ல ஜாப் வச்சிருக்காங்க, கையில நிறைய காசு இருக்கு டவுன் பேமெண்ட்டுக்காக. ஆனா நாங்க வந்து மார்கேஜ் குவாலிஃபை பண்றதுக்காக கிரெடிட் ரிப்போர்ட்டை புல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஏதோ கவனமா இல்லாம அவங்க வந்து தன்னோட கிரெடிட்டை கலெக்ஷன்ஸ்க்கு போக விட்டுட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டுனால. அண்ட் அதனால ஸ்கோர் நல்ல கம்மியாயிடுது. கனடாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கார் லோனுக்கு போனான், பேங்க்குக்கு போனான், எந்த காசு சம்பந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் உங்க கிரெடிட் ரிப்போர்ட், உங்க கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ஒரு முக்கியமான திங். ஒரு லெண்டர் என்ன பாக்குறாங்கனாக்கா, உங்களுக்கு கொடுத்த காசை நீங்க எப்படி கவனமா யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெகுலரா பே பண்றீங்களா, இதெல்லாம் தான் பார்த்து உங்களுக்கு மார்கேஜ் கொடுக்கறதா வேண்டாமா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது, இது எல்லாமே டிசைட் பண்றாங்க. அந்த கப்பல் என்ன வேற என்ன வழி இருக்குன்னு கேட்கும் போது நான் அவங்கள ஒரு கோசைனர் இல்ல கேரண்டரை கூட்டிட்டு வர சொன்னேன். கனடால அகைன் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கவுங்க கடமைகள் இருக்கு. அதனால ஒருத்தரும் அவங்க பேரை இவங்களோட ஆட் பண்றதுக்கு ரெடி இல்லை. இந்த கப்பலுக்கு வந்து ஜாப், டவுன் பேமெண்ட் எல்லாம் இருந்தும் ஒரு முக்கியமான திங் கிரெடிட் இல்லாததுனால ப்ராப்பரா அவங்க வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல சமையல் சமைச்சிட்டு அதுல நீங்க உப்பு போட மறந்துட்டீங்களேன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கிரெடிட் ஸ்கோர், இந்த கிரெடிட் ரிப்போர்ட்ன்றது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியணும், உங்களுக்கு வீடு வாங்கணும், குவாலிஃபை பண்ணணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. Thank you.
0: Real estate market update. மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
2: Your favorite music on your favorite station 102.7.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002 4378607002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
2: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
6: இந்த கோடையை இசையோடு அர்ப்பணிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
7: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
8: Everything you like, everything you need is found only here.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:48 வாட்ஸ்அப் ஷோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஒன்டாரியோவை சேர்ந்த ஒரு நபர் வந்து தன்னுடைய இந்த அனுபவத்தை வந்து சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த வாகன திருட்டுகள், வாகன திருட்டுகளை பொறுத்தளவிலே ஒன்டாரியோக்குள்ளே அரசாங்கங்கள் பல துறைகளோடும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட முயற்சிகளின் அடிப்படையிலே கனடா முழுவதிலுமே வந்து 2025 18% இந்த வாகனங்களுடைய திருட்டுகள் வந்து குறைவடைந்திருக்கின்றன 2024 ஒப்பிட்டு பார்க்கையில். இருந்தாலும் வாகன திருட்டுகள் இன்னமும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. இதில் வந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட கவனங்களை எடுத்து உங்களுடைய வாகனங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது இன்னும் சிறப்பு அப்படி என்று சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதுக்கு தான் இந்த ஒன்டாரியோவை சேர்ந்த ஒரு நபர் இவர் 2024 டொயோட்டா டன்ரா TRD ப்ரோ வைத்திருக்கின்றாராம். 2 தடவைகள் வந்து அவருடைய அந்த பிக்கப் ட்ரக்கை களவாடுவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் 2வது தடவையும் கூட தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது அப்படி என்று சொல்லி அந்த செய்தி தான் கூறப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் தன்னால் முடியுமோ எல்லா விதத்தையும் வந்து தான் ட்ரை பண்ணியிருக்கின்றேன் என்று சொல்லி ஒன்டாரியோ அலிஸ்டனை சேர்ந்த பாட் கெல என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் வந்து கூறியிருக்கின்றார். இமோபிலைசர், அதே போன்று டேஷ் கேம், அதே வழியிலே அந்த டேக் சிஸ்டம் அப்படி என்று சொல்லி என்னென்னெல்லாம் இந்த பாதுகாப்பு கருவிகள் தன்னால் சேர்த்து கொள்ள முடியுமோ அத்தனையுமே வந்து தான் சேர்த்து கொண்டேன் அப்படி என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். ஒரு தடவை பார்த்தால் இந்த 2வது தடவை முயற்சித்த போது இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால், ஒரு கிரைண்டரை கொண்டு வந்து அதன் மூலமும் இந்த வீலை வந்து உடைத்து அதை களவாடுவதற்கு வந்து அவர்கள் முயற்சித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் அது கூட அவர்களால் முடியவில்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதன் காரணமாக ஏற்பட்ட அந்த தீப்பொறிகளின் காரணமாக வேறு செலவுகள், தனக்கு ஒரு சில ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் வந்து செலவு இருக்கும். இருந்தாலும் தன்னுடைய வாகனம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இதனால தான் இப்போது அனைவருமே வந்து உங்களால் உங்களுடைய வாகனங்களை எந்தெந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அதை அத்தனையும் வந்து நீங்கள் போட்டுக்கொள்வது எப்போதும் உங்களுடைய வாகனம் களவாடப்படுவதை தவிர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இமோபிலைசர் அல்லது வந்து வேறு என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாவற்றையும் நீங்களும் உங்கள் வாகனத்துக்கு போட்டுக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 4168888044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரிட் ஃப்ரீஹோல் டவுன் ஹோம்ஸ் 711,000 முதல், 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 முதல், 1900 ஸ்கொயர் ஃபீட் 757,000 முதல் என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையை விட $50,000 to $80,000 குறைவாக உள்ளது என தெரிவிக்கின்றார் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2,000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. Camsonics.com.
3: செய்யலாம்.
4: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம். 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ். குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours. 416-474-1398. 416-821-6929.
5: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-6388.
7: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். 27 இருக்கின்றது. 28 இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலை. 3 மணி அளவில் இந்த அதிகூடிய வெப்பநிலையை பெறுவோம் என்று சொல்லி இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. முற்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நாளைக்கு சூரிய வெளிச்சம் மிக முனைந்திருக்கும். 27 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. தொடர்ந்து வருகின்ற நாட்களில் கூட 27 மேலான வெப்பநிலை தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதையும் இங்கே சொல்லலாம். அதேபோன்று எரிபொருள் விலையை பார்த்தால் எந்தவித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். 102.7 ஊடாக அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம் மொபைல் டிவைசஸ் ஊடாக. அதே போன்று நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் நிகழ்ச்சிகளை நேரடியாக கேட்டு மகளெல்லாம் ஈஸ்ட் எஃப்எம் .ca. அதே வேளையில் பிரத்யமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அதனூடாக பார்த்து மகளெல்லாம். சரி, ஈஸ்ட் எஃப்எம் நீங்கள் தொடர்பு கொள்வதாக இருந்தால் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.

இரண்டு மணி 6 நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே ஒரு புதிய கேன்சர் தொடர்பான பல மருந்துகள் புதிய புதிய ட்ரையல்ஸிலே பாசிட்டிவான சயின்ஸை காட்டி வருகின்றன. அதே போன்று இது பேங்க்ரியாட்டிக் கேன்சர், அது தொடர்பாக பிரின்சஸ் மார்கரெட் கேன்சர் சென்டர் அதனுடைய ஹெட் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால், விரைவிலே ஒரு மாத்திரை வடிவிலான ஒரு இதற்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து பயன்படுத்துகின்ற ஒரு ட்ரையல் வந்து விரைவில் கெனடிய பேஷண்ட்ஸுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் ஜெனிஃபர் நாக்ஸ். இவர் வந்து இது தொடர்பாக யூஎஸ் லெட் ஸ்டடி ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரகசோன்ட்ராசிப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மருந்து, இது வந்து ஒரு சிறந்த ஒரு முடிவை கொடுத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ஏன்னென்னு சொன்னால், இந்த Phase 3 கிளினிக்கல் ட்ரையல் வந்து 500 பேங்க்ரியாட்டிக் கேன்சர் பேஷண்ட்ஸிடம் இடம்பெற்றிருக்கின்றது. அதிலே அவர்களுடைய வாழ்நாள் 2 மடங்காகியது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் வெறும் ஹீமோதெரபி மட்டும் கொடுக்கப்பட்டவர்கள் 6 மாதங்கள் வாழ்ந்தால், இந்த பில் ஒவ்வொரு நாளும் ஒரு பில் படி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதை எடுத்துக்கொண்டவர்கள் 1 வருடம் வரையில் உயிர் வாழ்ந்தது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சரை பொறுத்தளவில் இது ஒரு மிகவும் விரைவாக பரவக்கூடியது. கடைசி காலங்களில் தான் இது தெரிய வருமாம். அந்த நேரத்தில் பார்க்கும்போது அநேகமாக எல்லா ஓர்கன்ஸுக்கும் வந்து எங்களுடைய உறுப்புகளுக்கெல்லாம் பரவி விடும். இதனால் இது ஒரு மிகவும் ஒரு அக்ரெசிவான ஒரு கேன்சராக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையிலே இந்த பில் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றதாம். இதனுடைய தயாரிப்பாளர் ரெவல்யூஷன் மெடிசின்ஸ், இது வந்து இப்போது அமெரிக்காவிலே யூஎஸ்னுடைய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனிடம் இதற்கான லைசன்ஸை கோரியிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹெல்த் கனடா கூறியிருக்கிறது தங்களுக்கு இது தொடர்பான அப்ளிகேஷன் கனடாவுக்குள்ளே கேட்கப்படவில்லை அப்படி என்று சொல்லி. இந்த நிலையிலே இருந்தாலும் இந்த பிரின்சஸ் மார்கரெட் கேன்சர் சென்டரினுடைய ஹெட் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த அப்ரூவல் கிடைக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்காமல் கனடாவில் இருக்கக்கூடிய இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து தாங்கள் கிளினிக்கல் ட்ரையலை விரைவில் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி இவர் கூறியிருக்கின்றார். இதனால் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பயனுள்ள விடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விவரங்கள் நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசனில் பகிரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2 மணி 8 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421, 416-626-8421.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
1: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும் Bridal Town Dental, Dr. Jayabalan. 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Macnicol, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
5: சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
6: Your favorite music
7: on your favorite station, 102.7.
6: It's East FM.

2:21 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 சொந்தமாக்க லக்ஷன் கந்தசாமி 4168888044. லிமிடெட் லோட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 square feet, two-story freehold townhomes, 711,000 முதல், 1800 square feet, 738,000 முதல், 1900 square feet, 757,000 முதல் என்று பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். இந்த வீடு தற்போதைய சந்தை விலையை விட $50,000 to $80,000 குறைவாக உள்ளது என தெரிவிக்கின்றார் லக்ஷன் கந்தசாமி. 4168888044. சரி, இந்த நேரத்திலே பார்க்கலாம். இந்த கருவுறாமை, அதாவது மலட்டு தன்மை, இன்ஃபெர்டிலிட்டி, இந்த இப்படியானவர்களுக்கு வந்து ஏர்லியாகவே மாதவிடாய் நிற்கின்ற ஏர்லி மெனோபோஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வெளியிடப்பட்ட மெனோபோஸ் சொசைட்டியினுடைய ஒரு ஸ்டடி முடிவு கூறியிருக்கின்றது. அதாவது தி மெனோபோஸ் சொசைட்டி, அதிலே ஒரு ஸ்டடி முடிவு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதில் கிட்டத்தட்ட 1000 பேரை வந்து இவர்கள் கண்காணித்திருக்கின்றார்கள். அதிலே அரைவாசி பேர் வந்து இவர்களுக்கு கருவுறாமல் இருந்திருக்கின்றார்கள். அதே வேளையிலே கருவுறுதலில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது, அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக மெனோபோஸ் என்பது சராசரியாக 45 வயது அளவிலே ஏற்படும் அல்லது அதற்கு பின்னர், சிலருக்கு வந்து அதற்கு முன்னதாகவே ஏற்படுவதும் கூறப்பட்டிருக்கிறது. இப்படியான காலத்தின் பின்னர் பெண்களுக்கு அதிக நோய்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். என்னென்று சொன்னால், அதுவரையில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜன் போன்ற ஹோமோன்ஸ் பல நோய்கள் இவர்களை அண்டாமல் ஒரு பாதுகாப்பு கவசம் போன்று இருக்கின்றதும் தெரிந்த ஒரு விஷயம். சரி, இந்த நிலையில தான் இப்படி கருவுறாமல் இருக்கக்கூடிய அல்லது வந்து கருவுறுதலில் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏர்லி மெனோபோஸ் ஏற்படுவதனால் அது வந்து அவர்களுக்கு வெவ்வேறு நீண்ட கால உடல் பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்று சொல்லித்தான் இது கூறப்பட்டிருக்கிறது. இந்த கருவுறாமை என்று சொல்லி பார்க்கையில், அது வந்து கருவில் இருக்கும் போதே ஏற்படலாமாம் அல்லது வந்து பிற்காலத்தில் கூட ஏற்படலாம். பொதுவாக இது ஜெனட்டிக்கலி வரும் அல்லது வந்து ஹோமோன் அல்லது லைஃப் ஸ்டைல் போன்றவை காரணமாக ஏற்படுகின்றன என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நீண்ட கால நோய்கள் இதனால் ஏற்படக்கூடியது என்று சொல்லி பார்க்கையில், இருதய நோய்கள் அதே போன்று புற்றுநோய் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக காணப்படுகின்றனவாம். உலகளாவிய ரீதியிலே 6 பேரில் ஒருவருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி, அதாவது மலட்டுத்தன்மை இருக்கின்றது என்பதும் கூறப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல், இந்த புகையிலை பயன்பாடுகள், அந்த குறைந்த BMI, அதாவது உடல் நிறை குறியீட்டன், குழந்தை பெறாத நிலை இப்படின்னு சொல்லி பல விடயங்கள், 12 வயதிற்கு முதலில் ஏற்படக்கூடிய மாதவிடாய் இப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இந்த ஏர்லி மெனோபோஸுக்கு வந்து காரணிகளாக இருக்கின்றன என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அதை கண்காணிப்பதற்கு தேவைப்பட்டால் ஹோமோன் சிகிச்சை பெறுவதற்கும் இந்த ஸ்டடி இன்னமும் தொடர்வது கொஞ்சம் அப்படியானவர்களுக்கு வந்து உதவக்கூடும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஏர்லி மெனோபோஸ் என்பது கொஞ்சம் பாதகமான நீண்ட கால உடல்நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதால் இந்த பெண்கள் வந்து அது தொடர்பான ஒரு கவுன்சிலிங் போன்றவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் இந்த ஸ்டடியை செய்த ஆத்தர் வந்து தெரிவித்திருக்கின்றார். டாக்டர் ஸ்டெஃபனி இது தொடர்பாக கூறியிருக்கின்றார். 2:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான அல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, மோகன்லால் நடிப்பில் த்ரிஷியம், அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஆண்டாரியோவின் 255,000 மேலான ஆசிரியர்களை பிரதிநிதித்துவம் செய்யும் தொழிற்சங்கங்கள் பேரம் பேசும் மேசைக்கு வரும் அதிகாரப்பூர்வ அழைப்பினை மாகாண அரசிடம் விடுத்துள்ளன. இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டு 15 நாட்களிற்குள் பணியிட ஒப்பந்த பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்களுக்கும் ஆண்டாரியோ அரசுக்கும் இடையிலான பணியிட ஒப்பந்தம் காலாவதியாகின்றது. தமிழ்நாட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் பதவி விலகியதால் வெற்றிடமாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தம்மோடு கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கு வழங்குவதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான விஜயை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் நேரில் சந்தித்து பேசியிருந்தார். தேர்தலுக்கு முன்னர் திமுகவிடம் ஒரு மாநிலங்களவை பதவியை பெற்ற காங்கிரஸ் தேர்தலுக்கு பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்திடமும் மாநிலங்களவை பதவியை கேட்டு பெற்றுக் கவனம் பெற்றுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்தபோது தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணையும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அதிக ஆசனங்களை பெறுவதற்கு காங்கிரஸ் பேரம் பேசியதாக ஏற்கனவே விமர்சனங்கள் உள்ளன. இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக உயிர் நீத்த தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவேந்தலை ஏற்பாடு செய்கின்றமைக்காக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் போலீஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். நினைவேந்தல்களை அனுமதிப்பதாக தேசிய மக்கள் சக்தி அரசு கூறுவதற்கு முரணாக தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகளை மறுக்கும் நிலைமைகளே உள்ளதாக தியாகராஜா நிரோஷ் குற்றம் சாட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்
3: எஃப்எம் 102.7
2: ஈஸ்ட் எஃப்எம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு 1 மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 மார்னிங் சைலன்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருதே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கை புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551.
4: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
5: The station with the best music.
6: It's East FM.
7: It's East FM.
8: Feel the power.
9: Feel the bass.
10: 102.7 FM.

2:45 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த நேரத்திலே பார்க்கலாம். ஜிடிஏ பகுதியிலே தொடர்ச்சியாக 3வது மாதமாகவும் கடந்த மே மாதத்தில் வீட்டு விற்பனை உயர்வடைந்திருக்கின்றது. 6% இது உயர்வடைந்திருக்கின்றது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கடந்த மே மாதத்திலே 6583 வீடுகள் வந்து விற்கப்பட்டிருக்கின்றன அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏர் கனடா கூறியிருக்கிறது, நீ சமர் இன்னும் ஒரு சில வாரங்களில் பாடசாலைகள் கூட விடுமுறை விட இருக்கின்றன. இந்த நிலையிலேயே நீங்கள் சம்மரில் வெக்கேஷன் போக போகிறீங்கன்னு சொன்னால் ஏர் கனடா தெரிவித்திருக்கின்றது, எந்தவித ஃபியூல் எஃபெக்டும் இருக்க போவதில்லை இந்த சம ஃப்ளைட்ஸில் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றது. இன்றைக்கு இது தொடர்பாக அறிவித்திருக்கின்றார்கள். உண்மையில் வந்து 25% ஆஃப் ஆஃபர் போகின்றதாம். இது வந்து அநேகமான ஃப்ளைட்ஸ் இது கனடாவிலிருந்து யூரோப் மற்றும் மிடில் ஈஸ்ட் ஆப்ரிக்கா போன்ற இடங்களுக்கு அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இப்படியான நிலை தான் காணப்படுகிறது. எந்த நேரமும் சில வேலைகளில் வேறு மாற்றங்கள் இருக்கலாம், அது தொடர்பாக நாங்கள் உடனடியாக வாடிக்கையாளர்களுக்கு அறிவிப்போம். ஆனால் ஃபியூல் ஷார்ட்டேஜ் வந்து எரிபொருள் தட்டுப்பாடு இருக்க போவதில்லை தங்களுடைய ஆப்ரேஷன்ஸுக்கு அப்படி என்று சொல்லி ஏர் கனடா இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று டேஸ்ட் ஆஃப் நார்த் யோர்க் இந்த ஆண்டும் 4வது ஆண்டாக நடைபெற இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் நான் ப்ராஃபிட் நெய்பர் லிங்க் நார்த் யோர்க், அதற்கான ஒரு ஃபண்ட் ரைசிங்காகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. பல லோக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு அல்லது ஃபுட் பேங்க்ஸுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த ஃபெஸ்டிவல் இடம்பெறுகின்றதாம். இதில் வந்து ஏராளமான நீங்கள் கொரியன், சைனீஸ், லட்டின் அமெரிக்கன், இட்டாலியன், ஜப்பானீஸ், இந்தியன், ஃபிலிப்பினோன்னு சொல்லி ஒவ்வொரு குசின்ஸை சேர்ந்த உணவுகளை வந்து நீங்களும் ருசித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 100க்கு மேற்பட்ட லைவ் என்டர்டெய்னர்ஸும் வந்து இதில் பங்கு பெற்று இருக்கின்றார்கள், உங்களை மகிழ்விப்பதற்காக என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமையில் இந்த June 5th ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இடம்பெறப் போகின்றது. இது 5100 யங் ஸ்ட்ரீட்டிலே மெல்லாஸ்மென் ஸ்கொயர் அந்த பகுதியில் அனுமதி வந்து இலவசம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. டேஸ்ட் ஆஃப் நார்த் யோர்க் என்று சொல்லி இந்த நிகழ்வு இடம்பெறப் போகின்றது.

2:50 எஸ்டெஃப்எம் ஊடாக ஒரு சப்டர் ஒன்றோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நிறைவு நிகழ்ச்சியில் இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள் 6479625569, 6479625169.
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றமடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
6: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்ட் பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மற்றொரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திரங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு நேரம் 3:07 இருக்கிறது. அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். வெளியில் 26 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 26 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளைய தினம் வியாழக்கிழமையும் வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிகூடிய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாக நாளைய தினம் இருக்க போனது. வாகன எரிபொருள் விலை இன்றைய நாளில் 8% அதிகரித்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் வாகன எரிபொருள் விலையில் எந்த மாற்றங்களும் இல்லை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 3:08 திசையெங்கும் கிழக்கு ஒலித்து

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
3: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் June 3rd மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும், June 4th காலை 6:30 முதல் நண்பகல் 1 மணி வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலசாபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம், 3011 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-754-7338.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
4: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
4: 416-461-6401.
5: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை, வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும், மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
6: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Mohammad Lebe, 437-477-7960, 437-477-7960.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்,
8: FM 102.7 East FM.

நேரம் 3:23 இஸ்டெஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை 650,000 ரூபாய்களிலிருந்து சொந்தமாக லக்ஷம் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லோட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் செப்டம்பர் 2027. பெக்கர்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹோல்ஸ் 711,000 டாலர்கள் முதல், 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 முதல், 1900 ஸ்கொயர் ஃபீட் 757,000 முதல் என பல்வேறுபட்ட அளவுகளில் பெறலாம். அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையினை விட 50,000 முதல் 80,000 டாலர்கள் குறைவாக உள்ளதென தெரிவிக்கின்றார் லக்ஷம் கந்தசாமி 416-888-8044. நாங்கள் இன்றைய நாளில் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்துள்ள போன்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777.

0: favorite music.
1: On your favorite station.
2: 102.7.
0: It's East FM.
3: East FM. Tamar. Seidihar.
4: கனடா அடங்கலான உலகின் பல நாடுகள் மீது மேலும் 10% வரி விதிப்புகளை அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் உத்தேசித்துள்ளது. இந்த புதிய வரிகளில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றும், கடந்த சில மாதங்களாகவே டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இதனை திட்டமிட்டே வந்ததாகவும் கெனடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். தொழிலாளர் இறக்குமதிக்கு எதிராக இந்த வரிகளை அமெரிக்கா உத்தேசித்துள்ள சூழலில் குறித்த நோக்கத்துக்கு கனடா ஆதரவளிப்பதாகவும், கட்டாய தொழிலாளர் பணிக்கமர்த்தலுக்கு எதிரான சட்டமூலத்தை கனடா விரைவில் கொண்டு வரும் எனவும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள மகேஷ்குமார் அகர்வால் முதலமைச்சர் விஜயை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கடந்த ஆட்சியில் திமுக அரசுக்கும் மத்திய தேர்வாணையத்துக்கும் இடையில் நிலவிய குழப்பங்களால் பொறுப்பு இயக்குநர் மாத்திரமே காவல்துறைக்கு நியமிக்கப்பட்டிருந்தமை கரிசனையாக இருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கான நிரந்தர காவல்துறை தலைமை இயக்குநரை முதலமைச்சர் விஜய் நியமித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு முன்னுரிமை வழங்க உள்ளதாக காவல்துறையின் தலைமை இயக்குநராக பதவியேற்ற பின்னர் மகேஷ்குமார் அகர்வால் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட விவகாரங்களில் குற்றவாளிகளை கண்டறிவதிலும் தண்டனைகளை பெற்றுத் தருவதிலும் நிலவும் மந்த நிலையால் நாட்டில் நீதி மழுங்கடிக்கப்பட்டுள்ளதாக முன்னிலை சோசியலிச கட்சி சாடியுள்ளது. அதேவேளையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பழிவாங்கும் வகையில் அரசாங்கம் செயல்படுவதாக பொதுஜன பெரமுன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10-க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது.

0: மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம் 6479826476 6479826476.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்.
1: சங்க இலக்கியங்களில் கலித்தொகையும் தொல்காப்பியமும் காலத்தில் மிகவும் பழமையானவை. அதுவும் தொல்காப்பியம் எண்ணற்ற மெய்யறிவு செய்திகளை தாங்கிக் கொண்டுள்ளது. நவீன இயற்பியல் கொள்கையின் அடிப்படையே டைம் ஸ்பேஸ் எனப்படும் காலம் வெளி ஆகிய இரண்டும் தான். இதையும் தொல்காப்பியர் உலகின் முதல் பொருள் எதுவென தன் பாடலில் பதிவு செய்திருக்கிறார். முதலெனப்படுவது நிலம்பொழு திரண்டின் இயல்பென மொழிபியல் புணர்ந்தோரே என்கிறார். உலகம் யாவற்றிற்கும் ஆதி பொருள் எதுவென்றால் நிலமும் பொழுதும் என்கிறார். நிலம் என்பது இடத்தை குறிக்கும், பொழுது என்பது காலத்தை குறிக்கும். இடம் காலம் ஆகியவை தான் முதன்மையான பொருட்கள். இவ்விரண்டின் அடிப்படையில் தான் மற்ற அனைத்தும் அமையும் என்கிறார் தொல்காப்பியர். டைம் ஸ்பேஸ் எனப்படும் காலம் வெளி ஆகிய இரண்டும் கடந்த 200 ஆண்டுகளாகத்தான் தெளிவாக பாடமாக உள்ளது. இக்கொள்கையை தெளிவாக வரையறுத்தவர்களில் ஐன்ஸ்டீனும் குறிப்பிடத்தக்கவர். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இக்கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார் தொல்காப்பியர். இது மட்டுமல்ல, அதே பாடலின் இறுதி வரியில் இயல்பென மொழிபெயல் புணர்ந்தோரே என்று சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த கண்டறிதலை இயல்பு உணர்ந்தோர் ஏற்கனவே உரைத்து சென்றுள்ளார்கள் என்கிறார். ஆக இதன் மூலமாகவும் இவருக்கு முன்பே இதை அறிந்து சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் என்று குறிப்பிடுகிறார். தமிழர்களின் இலக்கியங்களும் சில அறிவியல் கோட்பாடுகளும் இன்றளவும் உலக விஞ்ஞானிகளால் அதிசயத்து பார்க்கக்கூடிய ஒன்று என்றால் அது மிகையாகாது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் அவனது ஒவ்வொரு கணிப்புகளும், அவனது ஒவ்வொரு செயல்களும், அவனது ஒவ்வொரு கவிகளும் ஒருபோதும் இன்று வரை பொய்த்ததில்லை. தொல்காப்பியம் மட்டுமல்ல, புறநானூறு அகநானூறு என பல பதிவுகளில் ஒரு புலவனாக மட்டுமில்லாமல் இன்றைய விஞ்ஞானிகளுக்கு இணையாக, ஏன் அதற்கும் மேலாக அவர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். தாடியும் சடா முடியும் கொண்டதாக சித்தரிக்கப்படும் சங்ககால புலவர்கள் கூட்டத்தில் பல அறிவியல் விஷயங்களையும் பல கோட்பாடுகளையும் தெரிந்தவர்கள் இருந்தார்களா என்பதெல்லாம் ஆய்வுக்குரிய விஷயங்கள். இவ்வாறு சங்ககால இலக்கியங்களில் பல செய்யுள்களில் பல பல விஞ்ஞான தகவல்களும் பல கோட்பாடுகளையும் புதைத்து வைத்திருக்கிறான் தமிழன்.
0: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
0: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள் தோடுகள் செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
9: 416-900-4599.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமென் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
10: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

நேரம் 3:58 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் எச்எஸ்டி ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசோனினை $650,000 இருந்து சொந்தமாக்க லட்சம் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்கேட்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம்ஸ் $711,000 முதல் 1800 ஸ்கொயர் ஃபீட் $738,000 முதல் 1900 ஸ்கொயர் ஃபீட் $757,000 முதல் என பல்வேறுபட்ட அளவுகளில் பெற முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையை விட $50,000-$80,000 குறைவாக உள்ளதென தெரிவிக்கின்றார் லக்ஷங்கந்தசாமி 416-888-8044. நாங்கள் மோர்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் மீள அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டின் மோர்கேஜினை நீங்கள் பிரைவேட்டிடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாட வேண்டிய நிறுவனமாக மோர்கே சொல்யூஷன்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. உங்களுடைய மோர்கேஜினை வங்கிக்கு மாற்றி குறைவான வட்டி வீதத்தில் அது பெற்றுத் தருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவரும் நம்பிக்கை பெற்றவருமாக திகழ்ந்து வருகின்றார் மோர்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் நிலைமைகள் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ்களை 24 மணி நேர அப்ரூவலோடு அவர் பெற்றுத் தருகின்றார். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைவான மாதாந்த கட்டணத்தில் கட்டி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் அலுவலகம் மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்றது. 416-298-2777 அல்லது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டிலிருந்து செகண்ட் மோர்கேஜை பெறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் கிருபா தனபால சிங்கத்தை நாடுகின்ற பொழுது $50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $750 மாத்திரமே. நீங்கள் வட்டியை மாத்திரம் செலுத்திக் கொள்ள முடியும். வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 1-3 வருடத்துக்கு இந்த செகண்ட் மோர்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ரினியூவல் செய்ய தேவையில்லை. அதன் மூலமாகவும் மேலதிக பணத்தினை நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பெனால்டி இல்லாமல் உங்களுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்களுடைய செகண்ட் மோர்கேஜுக்கான அப்ரூவலை 24 மணி நேரத்தில் பெற்றுத்தந்து 72 மணி நேரத்தில் உங்களுக்கான நிதி கிடைப்பதற்குரிய வழிவகைகளையும் அவர் ஏற்படுத்தி தருகின்றார். தற்போது உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வங்கியில் வைத்திருக்கும் போது அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் $400,000 வரையில் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாக உங்களுக்கு அவசர நிதி தேவைகள் ஏற்படும் பொழுது கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் கிருபா தனபால சிங்கத்துடன் பேசி ரீஃபைனான்ஸ், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பிலான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் 416-298-2777 அல்லது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 4:08 ஆகின்றது. திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றங்களும் இல்லை. அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் அப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து நீங்கள் அவற்றின் ஊடாக எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca-வுக்கு செல்வதன் ஊடாக அங்கு நீங்கள் இலகுவான முறையில் எங்களுடைய ஆப்களை இலவசமாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca-விலும் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்பு இலகுவாக கேட்க முடியும். வெளியில் 26 டிகிரி செல்சியஸ் வெயில் பிரதானமாக இருக்கிறது. நாளைய தினமும் அதிகூடிய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகிறது. உலகிலேயே அதீத பணக்காரர்களை அதிகம் கொண்டிருக்கின்ற நாடுகளின் வரிசையில் அமெரிக்கா முதலிடம் பிடித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 250,000-க்கும் மேலான அல்ட்ரா ரிச் பணக்காரர்கள் இவ்வாறு அமெரிக்காவில் இருப்பதாக புதிய பட்டியல் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு அடுத்தடத்தில் சீனா இருக்கின்றது. சீனாவில் 120,000-க்கு மேலான இவ்வாறான அல்ட்ரா ரிச் பீப்புள் இருக்கின்றார்கள் சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சீனாவை விட 2 மடங்குக்கும் அதிகமான எண்ணிக்கையில் பெரும் பணக்காரர்கள் இவ்வாறு அமெரிக்காவில் இருப்பதை இந்த புதிய பட்டியல் காண்பித்திருக்கிறது. கனடாவை பொறுத்தவரையில் இந்த பட்டியலை பொறுத்தவரையில் 11வது இடத்தில் இருக்கிறது. கனடாவில் 12,920 அல்ட்ரா ரிச் என்கின்ற நிலையில் இருக்கின்ற பணக்காரர்கள், பெரும் பணக்காரர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த சமீபத்திய பட்டியல் கூறியிருக்கின்றது. அதேவழியில் இந்தியாவில் கூட 19,877 பெரும் பணக்காரர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் உலகிலேயே இவ்வாறு பெரும் பணக்காரர்களை அதிகம் கொண்டிருக்கின்ற நாடுகளின் வரிசையில் இந்தியா 6வது இடத்தில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 5வது இடத்தில் பிரான்ஸ், 4வது இடத்தில் ஐக்கிய ராஜ்யம் மற்றும் 3வது இடத்தில் ஜெர்மனி இருக்கின்றது. 2வது இடத்தில் சீனா இருக்கின்ற அதேவழியில் 3வது இடத்தில் இவ்வாறு அமெரிக்கா இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உலகினுடைய ஒட்டுமொத்த பெரும் பணக்காரர்கள் இந்த அல்ட்ரா ரிச் பீப்புள் என்று பார்க்கையில் 55% அமெரிக்காவிலும் சீனாவிலும் மாத்திரமே இருப்பதையும் இந்த புதிய பட்டியல் காண்பித்திருக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் .ca உடாக உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசை எங்கும் கிழக்கு. நேரம் 4:10.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002.
3: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
4: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
6: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 7548881.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
10: பாட்டுக்கொரு பண்பலை.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள், இடங்களான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு 8:30 பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. நாங்கள் மீளவும் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்படத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 416-298-2777

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்,
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ஒன்டாரியோவின் 255,000 மேலான ஆசிரியர்களை பிரதிநிதித்துவம் செய்யும் தொழிற்சங்கங்கள் பேரம் பேசும் மேசைக்கு பெறும் அதிகாரப்பூர்வ அழைப்பினை மாகாண அரசிடம் விடுத்துள்ளன. இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டு 15 நாட்களுக்குள் பணியிட ஒப்பந்த பேச்சுக்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31 தேதியுடன் ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்களுக்கும் ஒன்டாரியோ அரசுக்கும் இடையிலான பணியிட ஒப்பந்தம் காலாவதியாகின்றது. தமிழ்நாட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் பதவி விலகியதால் வெற்றிடமாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவியினை தம்மோடு கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கு வழங்குவதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் தவைக்க தலைவரும் முதலமைச்சருமான விஜயை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் நேரில் சந்தித்து பேசியிருந்தார். தேர்தலுக்கு முன்னர் திமுகவிடம் ஒரு மாநிலங்களவை பதவியை பெற்ற காங்கிரஸ் தேர்தலுக்கு பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்திடமும் மாநிலங்களவை பதவியை கேட்டு பெற்றுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்தபோது தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணையும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அதிக ஆசனங்களை பெறுவதற்கு காங்கிரஸ் பேரம் பேசியதாக ஏற்கனவே விமர்சனங்கள் உள்ளன. இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக உயிர்நீத்த தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவேந்தலை ஏற்பாடு செய்கின்றமைக்காக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் போலீஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். நினைவேந்தல்களை அனுமதிப்பதாக தேசிய மக்கள் சக்தி அரசு கூறுவதற்கு முரணாக தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகளை மறுக்கும் நிலைமைகளே உள்ளதாக தியாகராஜா நிரோஷ் குற்றம் சாட்டியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: பொறுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
5: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
4: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: நேரம் 4:33, ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஸ்பாக்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்குகின்ற ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராத ஸ்ரீராம், சத்யபிரகாஷ் அபிலாஷ் மற்றும் டொரண்டோவின் இளம் முன்னணி பாடர்கள் தென்னிந்திய பிரபல இசைக்குழுவோடு இணைந்து வழங்குகின்ற பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசை நிகழ்வு June 6 சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில் TicketMaster.ca மூலமும் குறிப்பிட்ட சில இடங்களிலும் இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள முடியும். டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாக வரும் நிலையில் இப்பொழுதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். விவரங்களை அறிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை ரசித்து மகிழ் அலையுங்கள். 647-336-5529 எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய தினம் கோஃபி டபுள் பங்கு பெற்ற பாடல்களை கேட்கின்ற நேர்களில் ஒரு அதிர்ஷ்டாலிக்கு ஸ்வர சங்கமம் 2026 நிகழ்ச்சிக்கான 2 டிக்கெட்டுகள் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றன.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to eastfm.ca.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கி ஊடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 6478910742. நீங்கள் ஒரு mortgage agent ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான் 6478910742.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514 4164.
5: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
6: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
3: மனு, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, Kingston and Galloway சந்திப்பில், 4251 Kingston Road, Scarborough, 6479804779.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

நேரம் 4:48 ஆகின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையங்கம் கிழக்கு கட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீவேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசோனினை $650,000 இருந்து சொந்தமாக்க லட்சங்கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லோட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் லோன்ஸ் 711,000 முதல், 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 முதல், 1900 ஸ்கொயர் ஃபீட் $757,000 முதல் பல்வேறுபட்ட அளவுகளில் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வீடுகள் தற்போதைய சந்தை விலையினை விட $50,000-$80,000 குறைவாக உள்ளது என தெரிவிக்கின்றார் லட்சங்கந்தசாமி 416-888-8044. நாங்கள் மீளவும் ஓகே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டின் மோட்கேஜினை நீங்கள் பிரைவேட்டிடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாட வேண்டிய நிறுவனமாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. உங்களுடைய மோட்கேஜினை வங்கிக்கு மாற்றி குறைவான வட்டி வீதத்தில் அது பெற்றுத் தருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவரும் நம்பிக்கையை பெற்றவருமாக திகழ்ந்து வருகின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் நிலைமைகள் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ்களை 24 மணி நேர அப்ரூவலோடு அவர் பெற்றுத் தருகின்றார். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைவான மாதாந்த கட்டணத்தில் கட்டி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் அலுவலகம் மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்றது. 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் மூலமாகவும் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டிலிருந்து செகண்ட் மோட்கேஜை பெறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் கிருபா தனபால சிங்கத்தை நாடுகின்ற பொழுது $50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $750 மாத்திரமே. நீங்கள் வட்டியை மாத்திரம் செலுத்திக் கொள்ள முடியும். வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 1-3 வருடத்துக்கு இந்த செகண்ட் மோட்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ரினியூவல் செய்ய தேவையில்லை. அதன் மூலமாகவும் மேலதிக பணத்தினை நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பெனால்டி இல்லாமல் உங்களுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்களுடைய செகண்ட் மோட்கேஜுக்கான அப்ரூவலை 24 மணி நேரத்தில் பெற்றுத்தந்து 72 மணி நேரத்தில் உங்களுக்கான நிதி கிடைப்பதற்குரிய வழிவகைகளையும் அவர் ஏற்படுத்தி தருகின்றார். தற்போது உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வங்கியில் வைத்திருக்கும் போது அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் $400,000 வரையில் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாக உங்களுக்கு அவசர நிதி தேவைகள் ஏற்படும் பொழுது கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் கிருபா தனபால சிங்கத்துடன் பேசி ரீஃபைனான்ஸ், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பிலான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நேரம் 4:51 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தோடு இன்றைய திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். வருகின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். மீளவும் நாளைய தினம் கூட 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
2: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனாலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165356 5 6 0.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-66-5189. 6477-66-5189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-66-5189.

0: நேரம் 5:01 102.7 கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஜூன் மாதம் 3 திகதி புதன்கிழமை 2026 ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களும் நேராளும் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-55-4-4-0-4-0-4-0-4-0.
0: இன்றைய நாளில் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பும் கிடைக்கப்பெறுகின்றது. வருகின்ற சனிக்கிழமை பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட் அரங்கத்தில் இடம்பெற இருக்கின்ற ஸ்வர சங்கமம் 2026 நிகழ்ச்சிக்கான 2 டிக்கெட்டுகளை வெற்றி கொள்ளுகின்ற வாய்ப்பு இன்று கோஃபி டபுள் டபுளில் பங்கு பெற்றுகின்ற நேர்களில் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு கிடைக்கப்பெற இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு செல்லுவதற்கு உங்களுக்கு இயலுமானதாக இருக்கின்ற அனைவரும் இன்றைய நாளில் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அதனை இன்னும் ஒருவருக்கு நீங்கள் விட்டுக் கொடுத்துக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இன்றைய நாளில் கோஃபி டபுள் டபுளில் பங்கு பெற்றுகின்ற நேர்களில் அதிர்ஷ்டசாலிகள் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு ஸ்வர சங்கம் 2026 நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றன. செல்வதற்கு வாய்ப்பிருக்கின்ற அனைவரும் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள முடியும். முதலாவது நேர் யார் என்று பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியில்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சந்துரு?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கீங்க? என்ன குரல் வந்து மெல்லமா வருது? டிக்கெட் விழுவணும் பண்றதுக்காகவா?
0: ஐபிஎல் வேற முடிஞ்சு என்ன செய்யறதுக்கு இருக்கிற ஒரு அடகு
2: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
2: புதுப்பட்டி பொறுத்து தான் பாடம் உண்டு.
0: என்னது என்னது இடையில மாத்தி சொன்னீங்களா?
2: இல்ல இல்ல, புதுப்பட்டியா புதுப்பட்டியா புதுப்பட்டி தாடு.
0: சரி சரி,
2: பொறுத்து தாய்.
0: அதுல இருந்து என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நன்றி, வணக்கம். நீங்கள் அனைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-55-4-0-4-0-4-0.

0: நேரம் 5:09 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கோபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
0: நல்ல சுமா இருக்கின்றோம் ஜசோ. நீங்க எப்படி இருக்கிறீங்க? வெளியில இருக்கிறீங்க வலபடியா? அரவாசி வெளியில அரவாசி உள்ள வித்தியாசம் இருக்கு. அலுவலா அடிக்கிறீங்க. சரி சரி. வருகின்ற சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கசினோ ரிசோர்ட் அரங்கத்தில் இடம்பெற இருக்கின்ற ஸ்வர சங்கமம் 2026 நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் 2 பரிசாக வழங்கப்பட இருக்கின்றன. நீங்கள் ticketmaster.ca இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். நேரம் 5:10. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றங்களும் இல்லை.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 6475344509 6475344509. மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
5: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்கட்டன் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம். லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: நேரம் 5:18. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்,
6: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
7: நான் ஜெகன் கதைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க ஜெகன்?
7: நல்லா இருக்கேன். நீங்க?
1: நல்ல சுமா இருக்கின்றோம். என்ன செய்து கொண்டிருக்கீங்க ஜெகன் ஈவினிங்ல?
7: இப்போ வேலை முடிஞ்சு வந்தாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்.
1: வீட்டை ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க?
6: நன்றி. 4 1 6 5 5 4 4 0 4 0.

0: நன்றி.
1: வேலையில முடிஞ்சா?
2: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
0: ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு பாட்டு.
1: சரி சரி, பாடுவளுக்காண்டி வருது எல்லாரும் கேட்க போறோம். நன்றி ரவேசன் துரைராசா.
0: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நாளில் கோஃபி டபுள் டபுளில் பங்கு பெற்றி பாடல்களை கேட்கின்ற நேர்களில் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு வருகின்ற சனிக்கிழமை மாலை பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட் அரங்கத்தில் இடம்பெற இருக்கின்ற ஸ்வர சங்கமம் 2026 நிகழ்ச்சிக்கான 2 டிக்கெட்டுகள் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிக்கு செல்கின்ற வாய்ப்பிருக்கின்ற அனைவரும் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதுவேளையில் இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை, ஸ்வர சங்கமம் 2026 நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை நீங்கள் ticketmaster.ca-யிலும் பெற்றுக் கொள்ளலாம். நாங்கள் பாடலுக்கு முன்னதாக மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்துள்ள போன்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777 416-298-2777.

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656,
2: 416-906-5656. East FM, Tamil, Seedhigal.
3: கனடா அடங்கலான உலகின் பல நாடுகள் மீது மேலும் 10% வரி விதிப்புகளை அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் உத்தேசித்துள்ளது. இந்த புதிய வரிகளில் ஆச்சரியப்படுவதற்கு 1 மில்லி என்றும், கடந்த சில மாதங்களாகவே டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இதனை திட்டமிட்டு வந்ததாகவும் கெனடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். தொழிலாளர் இறக்குமதிக்கு எதிராக இந்த வரிகளை அமெரிக்கா உத்தேசித்துள்ள நிலையில், குறித்த நோக்கத்துக்காக கனடா ஆதரவளிப்பதாகவும், கட்டாய தொழிலாளர் பணிக்கமர்த்தலுக்கு எதிரான சட்ட மூலத்தை கனடா விரைவில் கொண்டுவரும் எனவும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார்.
4: தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள மகேஷ்குமார் அகர்வால் முதலமைச்சர் விஜயை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கடந்த ஆட்சியில் திமுக அரசுக்கும் மத்திய தேர்வாணையத்துக்கும் இடையில் நிலவிய குழப்பங்களால் பொறுப்பு இயக்குநர் மாத்திரமே காவல்துறைக்கு நியமிக்கப்பட்டிருந்தமை கரிசனையாக இருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கான நிரந்தர காவல்துறை தலைமை இயக்குநரை முதலமைச்சர் விஜய் நியமித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு முன்னுரிமை வழங்க உள்ளதாக காவல்துறையின் தலைமை இயக்குநராக பதவியேற்ற பின்னர் மகேஷ்குமார் அகர்வால் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்.
3: இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரங்களில் குற்றவாளிகளை கண்டறிவதிலும் தண்டனைகளை பெற்றுத்தருவதிலும் நிலவும் மந்த நிலையால் நாட்டில் நீதி மழுங்கடிக்கப்பட்டுள்ளதாக முன்னிலை சோசியலிஸ்ட் கட்சி சாடியுள்ளது. அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை பழிவாங்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுவதாக பொதுஜன பெரமுன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
5: இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
6: மியூசிக்னா என்ன?
7: மியூசிக்னா இசை.
6: இசைனா?
7: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
6: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
7: என்ன சார், இது கூட தெரியாது.
5: இது ஈஸ்ட் FM இன் கோபி டபுள் டபுள்.
3: 5:34 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் வினோ, எப்படி இருக்கீங்க?
8: சோமா இருக்கோம், நீங்கள் இருவரும்?
3: நாங்களும் நல்ல சோமா இருக்கோம். வினோ, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
8: விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடல்.
4: பாடு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணது எல்லாரும் கேட்க போறோம். நன்றி வினோ, இணைந்து உடமைக்கு
8: நன்றி. வணக்கம்.
4: ஈஸ்ட் FM 102.7 இல் கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 416-554-4040.

0: என்ன
1: பாட்டு கேக்கலாம்?
2: பாட்டு
0: வெயிட் பண்ணுது. மேகமா வந்து வர வெண்ணிலான்னு சொல்லி கொஞ்சம் அந்த மேகத்துக்கு வெண்ணிலா மறைஞ்சிருந்திருக்கு போல இருக்கு. வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்டா. சரி சரி, பாட்டு கேட்கலாம் தயா. நன்றி இணைந்து உண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இன்றைய நாளில் கோஃபி டபுள் டபுளில் பங்கு பற்றி பாடல்களை கேட்கின்ற நேர்களில் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு வருகின்ற சனிக்கிழமை மாலை பிக்கரிங் கசினோ ரிசோர்ட் அரங்கத்தில் இடம்பெற இருக்கின்ற ஸ்வர சங்கமம் 2026 நிகழ்ச்சிக்கான 2 டிக்கெட்டுகள் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றன. கலைமாமணி, அனுராத ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டொரண்டோவின் இளம் முன்னணி பாடல்கள் தென்னிந்திய பிரபல இசைக்குழுவோடு இணைந்து வழங்குகின்ற பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியாக ஸ்வர சங்கமம் 2026 June 6 சனிக்கிழமை மாலை 6:01 ஆரம்பமாக இருக்கிறது பிக்கரிங் கசினோ ரிசோர்ட்டில். டிக்கெட் மாஸ்டர் .ca நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது அழைக்கலாம் 6473365529. இந்த நிகழ்ச்சிக்கு செல்லுகின்ற வாய்ப்பிருக்கின்ற அனைவரும் இன்றைய நாளில் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு 2 டிக்கெட்டுகளை வெற்றி கொள்ளலாம் என்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம்.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை 650,000 இருந்து சொந்தமாக்க லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் 711,000 முதல், 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 முதல், 1900 ஸ்கொயர் ஃபீட் $757,000 முதல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பல அளவுகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். ஓல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். இந்த வீடுகள் தற்போதைய சந்தையை விட $50,000-$80,000 குறைவாக உள்ளது என தெரிவிக்கின்றார் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
0: EFM 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பண மாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம். 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus. குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours. 416-474-1398. 416-821-6929.
4: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
5: Your favorite music on your favorite station.
6: 2.7 ஈஸ்ட் FM. 5:49 காஃபி டபுள் இணைந்து கொள்ளும். அடுத்த நேரே நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம்.
8: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: நான் சீலன் பேசுறேன்.
8: எப்படி இருக்கிறீங்க சீலன்?
7: நாட்டு
8: நடப்பு பேசுற பாட்டுதான். உங்கள் திருவில் பாடல்களை கேட்க முடியும்.
6: 4165544-0004.

What language is this? What are you talking about, man?

0: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: எப்படி
0: இருக்கீங்க சிவா?
2: நல்லா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க.
2: சின்ன சின்ன விஷயம், இந்த உங்களோட ரேடியோல இந்த நிகழ்ச்சிக்கு சரியான ஒரு மெழுகு இருக்கு. மற்றும் பரவாயில்ல, யார் வந்தாலும் நீங்க ரெண்டு பேர் வரைக்கும் அந்த ரேடியோல ஒரு சின்ன ஒரு கவர்ச்சி இருக்கு.
1: சரி சரி, நன்றி நன்றி நன்றி. உங்க அன்புக்கு நன்றி சிவா. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: ரவுடி பேபி கேட்டுக்கங்களாச்சும் ஒரு போட்டுடுங்க.
1: பாட்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணது எல்லாரும் கேட்க போறோம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி இணைந்து கொண்டமைக்கு. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று கோஃபி டபுள் டபுளில் பங்கு பெற்றி பாடல்களை கேட்கின்ற நேயர்களில் ஒரு அதிர்ஷ்டசாலைக்கு வருகின்ற சனிக்கிழமை பிக்கரிங் கசினோ ரிசோர்ட்டில் இடம்பெற இருக்கின்ற ஸ்வர சங்கமம் 2026 நிகழ்ச்சிக்கான 2 டிக்கெட்டுகள் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றன. ticketmaster.ca நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மீளவும் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டின் மோட்கேஜினை நீங்கள் பிரைவேட்டிடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாட வேண்டிய நிறுவனமாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. உங்களுடைய மோட்கேஜினை வங்கிக்கு மாற்றி குறைவான வட்டி வீதத்தில் அது பெற்று தருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவரும் நம்பிக்கையை பெற்றவருமாக திகழ்ந்து வருகின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் நிலைமைகள், கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ்களை 24 மணி நேர அப்ரூவலோடு அவர் பெற்றுத் தருகின்றார். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைவான மாதாந்த கட்டணத்தில் கட்டி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் அலுவலகம் மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்றது. 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டிலிருந்து செகண்ட் மோட்கேஜை பெறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் கிருபா தனபால சிங்கத்தை நாடுகின்ற பொழுது $50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $750 மாத்திரமே. நீங்கள் வட்டியை மாத்திரம் செலுத்திக் கொள்ள முடியும், வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 1-3 வருடத்துக்கு இந்த செகண்ட் மோட்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ரினியூவல் செய்ய தேவையில்லை. அதன் மூலமாகவும் மேலதிக பணத்தினை நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பெனால்டி இல்லாமல் உங்களுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்களுடைய செகண்ட் மோட்கேஜுக்கான அப்ரூவலை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தந்து 72 மணி நேரத்தில் உங்களுக்கான நிதி கிடைப்பதற்குரிய வழிவகைகளையும் அவர் ஏற்படுத்தி தருகின்றார். தற்போது உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வங்கியில் வைத்திருக்கும் போது அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் $400,000 வரையில் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாக உங்களுக்கு அவசர நிதி தேவைகள் ஏற்படும் பொழுது கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் கிருபா தனபால சிங்கத்துடன் பேசி ரீஃபைனான்ஸ், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பிலான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.

0: நேரம் 6:03 இஸ்டெஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
0: வணக்கம் இந்திரகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
0: 7 மணி மட்டும் இருப்போம் இந்திரகுமார், அதுக்கப்புறம் 1 நிமிஷம் இருக்க மாட்டோம். சரி, பாட்டு வருது, கேட்கலாம். நன்றி நினைந்து மகி. நன்றி நன்றி நன்றி. கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றங்களும் இல்லை.
1: வெளியில் 27 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும், 27 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 26 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவதும், 26 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.

0: நேரம் 6:08 ஆக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ள மறுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவணியா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க இருவரும்?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் இந்திரன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல ஒரு சுப நாள். இன்றைக்கு இந்த பிரஸ் டோட்டர் இந்த சாஜினி இந்த பர்த்டே
0: நேர்களில் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு வருகின்ற சனிக்கிழமை மாலை இடம்பெற இருக்கின்ற ஸ்வர சங்கமம் 2026 நிகழ்ச்சிக்கான 2 டிக்கெட்டுகள் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக அனுராத ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் ட்ரோன்ட்ரோவினுடைய முன்னணி இளம் பாடல்கள் தென்னிந்திய இசைக்குழுவோடு இணைந்து வழங்குகின்ற பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியாக பிக்கரிங் கசினோ ரிசோர்ட்டில் இடம்பெற இருக்கின்றது ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .co.il நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது தொடர்புகளுக்கு 647-336-5529 ஊடாகவும் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம், விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நாளில் கோபி டபுள் டபுளில் பங்கு பெற்றுகின்ற நேர்கள், குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு வாய்ப்பிருக்கிற நேர்கள் அனைவரும் பங்கு பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு நேர்களுக்கு இந்த ஸ்வர சங்கமம் 2026 நிகழ்ச்சிக்கான 2 டிக்கெட்டுகள் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றன. நீங்களும் அழைத்து உங்கள் தெரிவியல் பாடல்களை கேட்க முடியும்.
1: 4165544040 4165544040

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டஃபம்.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுவையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: Fantast Family Dental Clinic, 1001 Fantast Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. Ilavasa Alosnegalukku 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid Purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
9: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
1: நேரம் 6:17 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள்.
10: இணைந்து கொள்ள மறந்த நீங்கள். வணக்கம்.
11: ஹலோ. வணக்கம்.
10: வணக்கம்
1: வணக்கம் குமார், நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
11: என்ன
1: செய்து கொண்டிருக்கீங்க குமார்?
11: வீட்டை போய்
1: கொண்டிருக்கிறோம்.
10: என்ன பாட்டு கேட்கலாம்?
11: வெண்ணிலாவுக்கு இந்த வானத்தை பிடிக்கலை.
1: பிடிக்காட்டி வீட்டை போகாம யூடியூப் அடிச்சிருவீங்களா? எப்படி வீட்டை போத்தானே வரும். பிடிக்காட்டி ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு சமாளிச்சிருக்க முடியாத குமார். சரி சரி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி இணைந்து வந்த மைக்கி.
10: நன்றி நன்றி. வணக்கம்.
1: நன்றி நன்றி. 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடலோடு ஒலிக்க இருக்கின்றது. 6:18

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். 6:22, இது கோஃபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்
0: நல்ல சுமா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க கரண்?
1: சொல்லுங்க கரண், என்ன பாட்டு கேட்கலாம்?
0: சரி சரி, உங்களுக்கான பாட்டு வருது கேட்கலாம். வேலை நினைக்கிறீங்களா கரண்? எத்தனை மணி வேலை இருக்கு இன்றைக்கு? சரி சரி சரி, பாட்டு வருது கேப்பம். நன்றி இணைந்து கொண்ட மைக்கி,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. 7 வரை கோஃபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கின்றது.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை 650,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம்ஸ் 711,000 முதல், 1800 ஸ்கொயர் ஃபீட் 738,000 முதல், 1900 ஸ்கொயர் ஃபீட் 757,000 முதல் என பல அளவுகளில் நீங்கள் பெறலாம். ஓல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். இந்த வீடுகள் தற்போதைய சந்தையை விட $50,000-$80,000 குறைவாக உள்ளது என தெரிவிக்கின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044.
0: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். 10 மேலாக ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 அப்ரூவலையும் தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777, 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 3 செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூரிட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777, 416-298-2777.

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
2: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: ஒன்டாரியோவின் 255,000 மேலான ஆசிரியர்களை பிரதிநிதித்துவம் செய்யும் தொழிற்சங்கங்கள் பேரம் பேசும் மேசைக்கு வரும் அதிகாரப்பூர்வ அழைப்பினை மாகாண அரசிடம் விடுத்துள்ளன. இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டு 15 நாட்களுக்குள் பணியிட ஒப்பந்த பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியுடன் ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்களுக்கும் ஒன்டாரியோ அரசுக்கும் இடையிலான பணியிட ஒப்பந்தம் காலாவதியாகின்றது.
4: தமிழ்நாட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் பதவி விலகியதால் வெற்றிடமாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவியினை தம்மோடு கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கு வழங்குவதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் தவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜயை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் நேரில் சந்தித்து பேசியிருந்தார். தேர்தலுக்கு முன்னர் திமுகவிடம் ஒரு மாநிலங்களவை பதவியை பெற்ற காங்கிரஸ் தேர்தலுக்கு பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்திடமும் மாநிலங்களவை பதவியினை கேட்டு பெற்றுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்தபோது தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணையும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அதிக ஆசனங்களை பெறுவதற்கு காங்கிரஸ் பேரம் பேசியதாக ஏற்கனவே விமர்சனங்கள் உள்ளன.
3: இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக உயிர் நீத்த தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவேந்தலை ஏற்பாடு செய்கின்றமைக்காக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் போலீஸ் விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ளார். நினைவேந்தல்களை அனுமதிப்பதாக தேசிய மக்கள் சக்தி அரசு கூறுவதற்கு முரணாக தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகளை மறக்கும் நிலைமைகளே உள்ளதாக தியாகராஜா நிரோஷ் குற்றம் சாட்டியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
5: ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது.
2: ஈஸ்ட் FM இன் கோபி டபுள்
4: நேரம் 6:36 ஆகி இருக்கிறது. கோபி டபுள் டபுள் இணைந்திருக்கின்ற அடுத்த நீரோடு நாங்கள் பேசலாம்.
3: வணக்கம்.
6: வணக்கம். இருவருக்கும் நலமா இருக்கிறீங்களா?
4: நலசுமா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு
6: நலமா இருக்கிறோம். உங்களோட கோபி டபுள் டபுளோட எந்த தூர தேசம் போனாலும் துல்லியமா கேட்கக்கூடியமா இருக்கிறது. தனிமையில இருந்தால் கூட அந்த அந்த உங்களோட இதுல வந்து எங்க நின்றாலும் அதற்கு பாட போட்டுட்டு இருந்தால் ஏதோ அக்கள் நாங்கள் கூட காய்ச்சி கொண்டிருக்க மாதிரியே இருக்கும்.
4: அதான் தூர தேசம் இருந்தாலும் தூர சக்தியா இருந்தாலும் நாங்க துரத்தி வருவோம்.
6: துரத்தி வர்ற மாதிரிதான் இருந்துச்சு. அதான் இந்த நீங்கள் பாட்டு கேட்க ரெடியாண்டா நாங்கள் ரெடிதானே பாட்டு கேட்கிறாங்க.
4: பாட்டு கேட்கலாம் உண்டைக்குமார்
6: எனக்கு இன்றைக்கு பழைய அமர படத்துல இருந்து கார்த்திக் பாடின பாடு முஸ்தபா முஸ்தபா அந்த பாட்டு கேட்கும்
4: பாட்டு உங்களுக்காண்டி அமரன் படத்துல கார்த்திக் பாடின பாட்டு வருது கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டமாக்கி. நன்றி வணக்கம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebe 437-477-7960 437-477-7960.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைடன் ஃபின் சந்திப்பு கண்மையில், என்பி மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் விஜயா ஜுவல்லரி
0: 416-900-4599.
9: நேரம் 6:43 ஆக இருக்கின்றது. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
10: இணைந்து கொள்ள மாட்ட நேயர் வணக்கம்.
9: வணக்கம். யார் பேசுறீங்க?
11: ஜேம்ஸ்.
9: எப்படி இருக்கிறீங்க?
11: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க ஜேம்ஸ்?
9: நன்றி. வணக்கம். நன்றி. இது கோபி டபுள் டபுள்.

0: 6:47 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டின் மோட்கேஜினை நீங்கள் பிரைவேட்டிடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாட வேண்டிய நிறுவனமாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. உங்களுடைய மோட்கேஜினை வங்கிக்கு மாற்றி குறைவான வட்டி வீதத்தில் அது பெற்றுத் தருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவரும் நம்பிக்கையை பெற்றவருமாக திகழ்ந்து வருகின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம். உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் நிலைமைகள், கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ்களை 24 மணி நேர அப்ரூவலோடு அவர் பெற்றுத் தருகின்றார். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைவான மாதாந்த கட்டணத்தில் கட்டி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் அலுவலகம் மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்றது. 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டிலிருந்து செகண்ட் மோட்கேஜை பெறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் கிருபா தனபால சிங்கத்தை நாடுகின்ற பொழுது $50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $750 மாத்திரமே. நீங்கள் வட்டியை மாத்திரம் செலுத்திக் கொள்ள முடியும், வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 1-3 வருடத்துக்கு இந்த செகண்ட் மோட்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனூடாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ரினியூவல் செய்ய தேவையில்லை, அதன் மூலமாகவும் மேலதிக பணத்தினை நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பெனால்டி இல்லாமல் உங்களுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்களுடைய செகண்ட் மோட்கேஜுக்கான அப்ரூவலை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தந்து 72 மணி நேரத்தில் உங்களுக்கான நிதி கிடைப்பதற்குரிய வழிவகைகளையும் அவர் ஏற்படுத்தி தருகின்றார். தற்போது உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வங்கியில் வைத்திருக்கும் போது அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் $400,000 வரையில் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாக உங்களுக்கு அவசர நிதி தேவைகள் ஏற்படும் பொழுது கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் கிருபா தனபாலசிங்கத்துடன் பேசி ரீஃபைனான்ஸ், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பிலான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:50 காஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய காஃபி டபுள் டபுளில் பங்கு பற்றிய நேர்களில் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு வருகின்ற சனிக்கிழமை பிக்கோரிங் கசினோ ரிசோர்ட் அரங்கத்தில் இடம்பெற இருக்கின்ற ஸ்வர சங்கமம் 2026 நிகழ்ச்சிக்கான 2 டிக்கெட்டுகள் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றன. இன்றைய வெற்றியாளர் யார் என்பதை நாங்கள் பார்க்கின்ற நேரம் வந்திருக்கின்றது. யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று சொல்லி இப்பொழுது பார்க்கலாம்.
0: ஜேம்ஸ்
1: கடைசியா வந்து அப்படி டிக்கெட் அலைய காட்டிட்டு போயிட்டு போல இருக்கு. வாழ்த்துக்கள் ஜேம்ஸ். ஜேம்ஸ் 2 டிக்கெட்டுகளை வெற்றி கொண்டிருக்கின்றார். உங்களை அலுவலகத்திலிருந்து தொடர்பு கொண்டு அந்த டிக்கெட்டுகளை எவ்வாறு பெறுவது என்று சொல்லி தெரிவிப்பார்கள். நன்றி. அதே வேளையில் உற்சாகத்தோடு பங்கு பெற்று முயற்சித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோடு இன்றைய காஃபி டபுள் டபுளையும் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
0: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தொடர்ந்து நம்ம ஒரு நீங்க தொகுத்து வழங்குவதற்கு நிபாஜினி மற்றும் சுரேகா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
0: லாவண்யா,
1: ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நீர்களே.

0: இத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
0: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
0: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ்,
3: அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா. இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 6473025748. Camsonics.com.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச். 416-474-1016.
7: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்மன் ஸ்டீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
8: Riverdale Pound Brokers, 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. +1 ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
6: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: வேலையிலிருந்து வேலை, வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சுரேகா.
5: மாலை வணக்கம் நிவாஜினி, எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்ல சந்தோஷமா இருக்கேன்.
4: அந்த சந்தோஷத்துக்கு காரணம் இந்த சம்மர் எல்லாம் ஆரம்பிச்சதா இல்ல வேற ஏதாச்சும் காரணம்
5: இருக்கா? நம்ம ஊர் ஈவினிங் தான் காரணம்.
4: இதுதான் காரணமா? அடடா,
5: மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிறதால ரசிகர்களை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு
4: உற்சாகம்,
5: பார்க்க போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க போறோம் அப்படின்றது
4: உற்சாகத்தை பார்க்க எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வெல்கம் பேக் டு நம்ம ஊர் ஈவினிங் சொல்லி கூட நாங்களும் தொடர்ச்சியாக 9 மணி வரைக்கும் நீங்களும் நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்று ஜூன் மாதம் 3ஆம் திகதி நிகழ்ச்சியோடு தான் நீங்களும் 2 மணித்தாலும் இணைந்திருக்க போகிறீர்கள்.
5: வெளியில் 28 டிகிரி செல்சியஸ், 28 ஆகவே உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு மாலை பொழுதாக இருக்கின்றது. நள்ளிரவு வெளியில் 12 டிகிரி செல்சியஸ், 11 உணர இருக்கின்றோம். நாளை வியாழக்கிழமை, வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகின்றது.
4: சரி, அப்படியே வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு முதல் எந்தவித மாற்றங்களும் இல்லை டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில்.
5: eastfm.co.uk நீங்க உலகத்துல எங்க இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு Facebook, Instagram, TikTok ஊடாக eastfm தமிழ், YouTube ஊடாக eastfm 102.7.
4: eastfm தொடர்புகளுக்கு அழைக்கலாம் 416-824-1212, இல்லாவிட்டால் eastfm 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். தொடர்ந்து நாங்களும் சொல்லியிருந்தது போல 9 மணி வரைக்கும் நீங்களும் நம்ம ஊரின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். என்னென்னலாம் நீங்க எதிர்பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா தங்கத்தமிழ் வார்த்தை, அதை தொடர்ந்து நல்லதா நாலு விஷயம், அதை தொடர்ந்து செய்திகள், அதனையும் தொடர்ந்து உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ட்ரெண்டிங் நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் முதன்மை 3 பகுதி. அதையும் தொடர்ந்து 2வது மணித்தாலத்தில் நேர்களை, சுரேகா சொன்னது போலவே நேர்களை சந்திக்கிறதுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே யார் இந்த பிரபலம் போர் நிகழ்ச்சியூடாக 2வது மணித்தாலம் நாங்கள் நேர்களையும் சந்திக்க காத்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் எஸ்எஃப்எம் வானொலியில் நம்ம ஊர் இவனி நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

0: 7:09 மிஸ்டர் வானிலையில் நம்ம உரிவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம்.
1: இன்று நாங்கள் எடுத்து வந்த தங்கத்தமிழ் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா உவப்பு. உவப்பு என்பதன் பொருள் மகிழ்ச்சி அல்லது விருப்பம்.
0: அதாவது மனதில் தோன்றும் இனிய மகிழ்ச்சியையோ இல்லாட்டி விருப்பத்தையோ குறிக்கும் சொல் தான் உவப்பு என்று சொல்லுவாங்க. எனவே நீங்கள் இனிமேல் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த உவப்பு என்ற வார்த்தையை நீங்கள் இடையிலிருந்து பாவிக்கலாம்.
1: கண்டிப்பாக அந்த வானான்ற சொல்ல பயன்படுத்திடுங்க, இல்லைண்டா உப்பு ஆயிரும்.
0: அடடா, இப்படி இல்லாமல் யோசிப்பீங்க.

0: சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
3: Prusha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
5: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். June 13 பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
7: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: 7:22 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நம்ம ஊர் ஈவினிங் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சரி, நாங்க அப்படியே இந்த சுரேகா வந்ததுடனே சொல்லியிருந்தா அந்த உற்சாகத்தோட வந்திருக்கிறேன், நேர்களை எல்லாம் சந்திக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில நேர்களுக்கு ஏதோ நல்லதா நாலு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சுரேகா சொல்லிட்டு இருக்கிற.
0: ஆமா, நான் நாலு விஷயம் கொண்டு வரல, இன்னைக்கு ஒரு விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். இமாஜினி, அதை சொல்லலாம். உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு நாள் போதாது, ஆனால் ஒரு நாள் எடுத்த முடிவு போதும்.
1: அதாவது பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒரே நாளில் நிகழாது. நீங்க என்னதான் பெருசா மாற்றங்கள் எதிர்பார்த்தாலும் அது ஒரே நாளில் நிகழாது. ஒரு நாள் நீங்க ஒரு சரியான முடிவு எடுத்தீங்கண்டா அது வந்து அந்த மாற்றம் வந்து வாழ்க்கையின் திசையை முழுவதாக மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்குமா. அதனால் ஒவ்வொரு நாளையும் சாதாரணமாக பார்க்காமல் அது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த மாற்றத்துக்கான ஒரு தொடக்கமாக இருக்கலாம் நீங்கள் நீ வாழ வேண்டும் என்றுதான் நாங்களும் சொல்ல வாரம்.
0: இதைத்தான் நானும் இன்றைக்கு எடுத்துட்டு வந்தேன், நேர்களுக்கு சொல்லுவோம்.
1: கட்டாயம் எல்லாரும் கேட்டு இதை நடக்கணும் என்று சுரேகாக்காக சொல்லிட்டு 7:23 இந்த பொழுதில் நாங்கள் மோகேஜ் சொல்யூஷன்ஸ் தரும் விவரங்களை கேட்டறிய போகிறோம்.
2: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் இக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் இக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777
3: Your favorite music on your favorite station 102.7 East FM.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: குறித்த நோக்கத்துக்கு கனடா ஆதரவளிப்பதாகவும் கட்டாய தொழிலாளர் பணிக்கமத்தலுக்கு எதிரான சட்டமூலத்தை கனடா விரைவில் கொண்டுவரும் எனவும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள மகேஷ்குமார் அகர்வால் முதலமைச்சர் விஜயை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கடந்த ஆட்சியில் திமுக அரசுக்கும் மத்திய தேர்வாணையத்திற்கும் இடையில் நிலவிய குழப்பங்களால் பொறுப்பு இயக்குநர் மாத்திரமே காவல்துறைக்கு நியமிக்கப்பட்டிருந்தமை கரிசனையாக இருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கான நிரந்தர காவல்துறை தலைமை இயக்குநரை முதலமைச்சர் விஜய் நியமித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு முன்னுரிமை வழங்க உள்ளதாக காவல்துறையின் தலைமை இயக்குநராக பதவியேற்ற பின்னர் மகேஷ்குமார் அகர்வால் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரங்களில் குற்றவாளிகளை கண்டறிவதிலும் தண்டனைகளை பெற்றுத்தருவதிலும் நிலவும் மந்தநிலையால் நாட்டில் நீதி மழுங்கடிக்கப்பட்டுள்ளதாக முன்னிலை சோசியலிச கட்சி சாடியுள்ளது. அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பழிவாங்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுவதாக பொதுஜன பெரமுன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம்
4: FM 102.7
3: ஈஸ்ட் FM.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910. AJAX Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV-க்கு 8000 டாலர்ஸ்களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002, 437-860-7002.
2: $100 to $150 வரையும் 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $250 வரையும் பழங்கப்படுகின்றது. 1:1 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர். 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆம் ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775.
4: விவாகா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொரண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோ காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொரண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாகா டொரண்டோ, அழகு அழகு. 647-787-3784.
0: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 7:45 எஸ்எஃப்எம் வானொலியில் நம்ம ஓய்வு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பொழுதில் முதன்மை 3 பகுதிக்கு போக போகிறோம். உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கட்டாய தொழிலாளர் அதாவது ஃபோர்ஸ்ட் லேபர் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களை தடுக்க பல நாடுகள் போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கனடா, பிரிட்டன், ஐரோப்பிய ஒன்றியம், சீனா, இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளின் இறக்குமதிகளுக்கு 10-12.5% வரை புதிய சுங்கவரி அதாவது டாரிஃப் விதிக்க முன்மொழிந்திருக்கின்றாராம்.
1: இந்த முந்தைய சுங்கவரிகளுக்கான அவரது அதிகாரத்தை வந்து நீதிமன்றங்கள் கட்டுப்படுத்தியதாலேயே இப்போது அமெரிக்க அரசு வந்து செக்ஷன் 301 விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கையை வந்து முன்னெடுத்திருக்கின்றதாம். அமெரிக்கா இதை உள்நாட்டு தொழிலாளர்களை பாதுகாக்கிற ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இந்த வரிகள் இன்னுமே அமலுக்கு வரையில அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த பொது கருத்து கேட்பு மற்றும் ஆய்வுகளுக்கு பிறகுதான் இந்த இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு கூட தெரியப்படுத்தியிருக்கிறார்கள்.
0: மொத்தத்துல அவரால் சும்மா இருக்க முடியாது. சரி, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து கனடா மற்றும் ஐரோப்பிய நேட்டோ நாடுகள் தங்கள் போர் விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் கடற்படை கப்பல்களின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறதாம். ஏனென்று பாத்தீங்கன்னா, இதற்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு நேட்டோவுக்கு வழங்கும் சில ராணுவ வளங்களை குறைக்க முடிவு செய்துள்ளது.
1: இதன் கீழ்தான் போர் விமானங்கள், ட்ரோன்கள், கப்பல்கள் உள்ளிட்ட பல அமெரிக்க ராணுவ வசதிகள் வந்து குறைக்கப்பட இருக்கின்றதாம். குறிப்பாக ஐரோப்பா தனது பாதுகாப்புக்கு அதிக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. இந்த நேட்டோ பாதுகாப்பின் பெரிய ஒரு குறைபாடு ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட சில நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது கண்காணிப்பு திறனை பாதிக்கலாம் அப்படின்னு, ரஷ்யாவுக்கு தவறான அரசியல் செய்தி அனுப்பலாம் அப்படின்னு கூட எச்சரிக்கை விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயம்.
0: இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஈரான் இன்று அதிகாலை குவைட்டில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தை குறிவைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக தகவல் வெளியாகிறது. தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் இன்னும் முழுமையான தகவல் வெளியாகவில்லை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து பிப்ரவரி மாதம் முதல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே பதற்றம் நீடித்துதான் வருகிறது.
1: தற்காலிக போர் நிறுத்தம் மற்றும் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தாலும் கூட அவற்றை மீறி தற்போது மீண்டும் தாக்குதல்கள் இடம்பெறுவதும் குறிப்பிடத்தக்க விடயமாகத்தான் இருக்கு. இதனாலேயே குவைத் உள்ளிட்ட வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் பாதுகாப்பு அச்சம் மற்றும் பதட்டம் வந்து அதிகரித்திருப்பதும் முக்கியமாக இங்கு பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது.
0: முதன்மை 3 பகுதியோடு இணைந்திருந்தீர்கள், தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.

0: என்ன சுரேக்கா, ஒரே ஃபீலிங்ஸ் பாட்டாக இருக்குது.
1: அப்படியா? ம், நல்லது தானே. நல்ல மாலை நேர பொழுதில் இப்படியான பாட்டுகள் கேட்கும்போது மனதுக்கு இதமாக இருக்கும் பாஜினி.
0: சரி, 7:51. நாங்களும் இந்த பொழுதில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் தரும் விவரங்களை கட்டறிய போகிறோம்.
2: உங்களுடைய வீட்டின் மோர்கேஜினை நீங்கள் பிரைவேட்டிடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாட வேண்டிய நிறுவனமாக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. உங்களுடைய மோர்கேஜினை வங்கிக்கு மாற்றி குறைவான வட்டி வீதத்தில் அது பெற்றுத் தருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவரும் நம்பிக்கை பெற்றவருமாக திகழ்ந்து வருகின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் நிலைமைகள் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ்களை 24 மணி நேர அப்ரூவலோடு அவர் பெற்றுத் தருகின்றார். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைவான மாதாந்த கட்டணத்தில் கட்டி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் அலுவலகம் மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்றது. 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டிலிருந்து செகண்ட் மோர்கேஜை பெறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் கிருபா தனபால சிங்கத்தை நாடுகின்ற பொழுது $50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $750 மாத்திரமே. நீங்கள் வட்டியை மாத்திரம் செலுத்திக் கொள்ள முடியும், வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 1-3 வருடத்துக்கு இந்த செகண்ட் மோர்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ரினியூவல் செய்ய தேவையில்லை. அதன் மூலமாகவும் மேலதிக பணத்தினை நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பெனால்டி இல்லாமல் உங்களுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்களுடைய செகண்ட் மோர்கேஜுக்கான அப்ரூவலை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தந்து 72 மணி நேரத்தில் உங்களுக்கான நிதி கிடைப்பதற்குரிய வழிவகைகளையும் அவர் ஏற்படுத்தி தருகின்றார். தற்போது உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வங்கியில் வைத்திருக்கும் போது அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் $400,000 வரையில் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாக உங்களுக்கு அவசர நிதி தேவைகள் ஏற்படும் பொழுது கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் கிருபா தனபால சிங்கத்துடன் பேசி ரீஃபைனான்ஸ், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பிலான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், 416-298-2777, 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
3: எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 Markham Road, Unit 406-416-908-5656.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 Cash Point.